நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பனைபுரம் மணிகண்டன் தேனி மாவட்டம், எஸ் முத்துக்குமரன் எஸ், ராஜமாணிக்கம் கோபி, கருணாநிதி வீரவநல்லூர், மேலப்பீடு தயாளன், அன்புராணி. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருவது எதுகுல நந்தன என தொடங்கும் பாடல். பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேர்லே, அருள்மணி மாலையில் இதுவரை தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 3ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒளிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குறளமுதம்.

0: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பள்ளார் பகை கொள்பவன்.
0: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

நேயர்களுக்கு வணக்கம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பது நான், ஆர்ஜே ரம்யா. இந்த அழகான காலை பொழுதில் அனைவரும் நல்லெண்ணத்தை விதையுங்கள். நல்லெண்ணத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதன் பாடலாக விநாயகர் பாடல்கள். டாக்டர் சீர்காழி ஜி கோவிந்தராஜன் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் காலை 6:08. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி. சுஷிலா குரலில் சிவன் பாடல் கேட்டினை.

நேரம் 6:13. வாய்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் இணைந்து பாடிய அம்மன் பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:17. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை. ஆதலால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இன்றே செய்யுங்கள். தொடர் முயற்சிகள் நிச்சயம் பலனை தரும். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சோபனா குரலில் அம்மன் பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:23. பக்தி பரவசமான பாடல்களை பக்தி நேரம் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் சிவன் பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

உங்களை விட வேறு யாரால் உங்களை அதிகமாக நேசித்திட முடியும்? ஆம், உங்களை நீங்களே முதலில் நேசியுங்கள், பிறகு உலகம் உங்கள் வசப்படும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:31. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பரவசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வானமே இடிந்து விழும்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் இழந்து விடாதீர்கள். தன்னம்பிக்கையே உங்களை முன்னோக்கி இழுத்து செல்லும் உந்து சக்தி. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில், கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

எஸ் சரளா குரலில் அருமையான பாடல் கேட்டு முடித்தோம். நிறைவு பாடலாக வாணி ஜெயராம் குரலில் கண்ணன் பாடல்கள் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52 கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படும்.

0: ஊதியமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10.36 கோடி ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள அருண்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். உடல் அழிந்து விட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும். அதனால் உடலை நல்லபடியாக காப்பாற்றி வளர்த்து அதன் மூலம் உயிரையும் வளர்க்கணும்னு திருமந்திரம் சொல்லுது. உடம்பாரழியில் உயிரார் அழிவர். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இது திருமந்திரம். நமது உடல் இறைவன் வசிக்கும் இடம். உடம்பிற்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு. நம் உடல் இறைவனாகிய மெய்ப்பொருளை சுமந்து கொண்டிருப்பதால்தான் இதற்கு மெய் என்று பெயர். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடம்பில் நோய் வந்தால் அது மனதையும் சேர்த்து பாதிக்கும். அதனால் நல்லுணவு சாப்பிடணும். நாம் உண்ணும் உணவு செரிமானமாகிற மாதிரி உடல் உழைக்கணும். உடல் உழைப்பு இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பிலிருந்து வியர்வை வெளியே வர்ற மாதிரி உழைத்தால் உண்ட உணவு செரிமானமாகும். மேலும் உடல் அதிலுள்ள உறுப்புகள் நல்லபடியாக இருக்கும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிலம் வயலை சுற்றி வருவாங்க, அதுவே அவர்களுக்கு உழைப்பாயிடும், உடற்பயிற்சி ஆயிடும். ஆனால் நகர்ப்புறவாசிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அவங்க எல்லாம் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறாங்க, அல்லது நடைப்பயிற்சியாவது செய்கிறாங்க. அருண்குமார் சார், நீங்கள் வெளியே பயிற்சிக்கு போகிறீங்களா, இல்லை வீட்டிலையே அதுக்காக நடைப்பயிற்சி மெஷின் வாங்கி வச்சிருக்கீங்களான்னு தெரியலை. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புலேருந்து வியர்வை வெளியே வரணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, அது போதும். உடலை பாதுகாத்தலே உயிரை பாதுகாக்கும் வழி. உடம்பை வளர்ப்பது என்றால் நன்றாக தீனி போட்டு வளர்ப்பது, விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வது என்று பொருள் அல்ல. இறைவனின் வசிப்பிடம் என்பதை உணர்ந்து அதை தவறாக பயன்படுத்தாமல் நல்ல நெறிகளின்படி வாழ்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்றே பொருள் கொள்ளணும். இளம் வயதில் திருமந்திர பாடலை படித்து ஆரோக்கியமாக நல்வழியில் உடலை வளர்த்து அதன் மூலம் உயிரை ஆயுளை அதிகரிக்கலாம். வயது மூத்தோர் என்றால் அவர்களும் இப்பாடலை படித்து ஏழை எளியோருக்கு உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, நோயுற்றோருக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவர்களது உடல் ஆரோக்கியமாக வளர்ந்தால் உங்கள் உயிர் ஆயுள் வளரும். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். அதுவே திருமூலர் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் திருமந்திரம். அதே போல வள்ளலார், உயிரும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார். இப்படி அந்த காலத்திலேயே நமது மூத்தோர் தமிழ் மூதறிஞர்கள் நமது உடல் பற்றியும், உண்ணும் உணவு பற்றியும், செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் பற்றியும் பாடல்களாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. உடல்ல உயிர் இருக்கும் வரைதான் அதற்கு மரியாதை. உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அதற்கு பேரே வேற. உயிர் பிரிந்தவர் காலில் போட்டிருந்த காலணிகள் கூட அது இருக்கும் இடத்துல அப்படியே இருக்கும், இவர் இறந்த பிறகு கூட. ஆனால் இவரது பூத உடல் அன்றே அல்லது மறுநாள் எடுக்கப்படும், வச்சிருக்க முடியாது. அருண்குமார் சார், மனித உடல்ல இரத்தத்தின் பங்கு 8%, தண்ணீரின் பங்கு 50%. மனிதனின் மூக்கு 1 trillion வாசனைகளை கண்டுபிடிக்கக்கூடியதான். இது தவிர மூளை, மூச்சுக்குழல், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், இதயம், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், நரம்பு மண்டலம், எலும்புகள், தசைகள், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள்னு ஏராளமான உறுப்புகள் இருக்குது. வெளியே தெரியும் உறுப்புகள், உடலுக்குள்ளிருக்கும் உறுப்புகள்னும் பிரிக்கலாம். நம்ம உடம்பில் 206 எலும்புகள் இருக்குது. மனிதனின் உடலை போர்த்தி இருக்கும் தோல் தான் நமது உடம்பிலேயே உள்ள மிகப்பெரிய உறுப்பு. ஒரு நாளைக்கு சராசரியாக நாம் 20,000 முறை மூச்சு இழுத்து விடுறோம். இவ்வளவு அதிசயம் மிக்க உடலை நன்முறையில் பாதுகாத்து நீண்ட நாள் நல்லபடியாக வாழ முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்னைக்கு வணக்கம் சென நிகழ்ச்சியில என்ன ரம்யா கேள்வி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. எஸ் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேருக்கு தேடி போய் சர்ச் பண்ணனு கூட அவசியம் இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கும் வந்து புரியுது. எஸ் அப்படி ஒரு கேள்விதான் இன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் யார், அதுதான் இன்னைக்கான கேள்வியா இருக்கு. எஸ் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல எஃபி பேஜ்ல இந்த கேள்வியை பதிவிட்டிருக்கேன். இதற்கான பதிலை நீங்க கமெண்ட்ல வந்து போடலாம். இந்த பதில்களை தெரிஞ்சுக்கணும் நானும் அவளா இருக்கேன். எத்தனை பேர் வந்து சுறுசுறுப்பா காலங்கத்தில் இந்த சென்னை எஃப்எம் 101.4 பதில் சொல்ல போறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க போறேன். எஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து ஜில்லுன்னு ஒரு பாடல் வந்து கேட்டு வர போறீங்க. எஸ் அப்கோர்ஸ் நரேஷ் ஐயர் ஸ்ரேயா ஹோஷல் இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியுடைய வரிகள்ல ஏ ஆர் ரமானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டினை தெரிங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுவலு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள

அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில மெல்லிசை மன்னர் அப்படின்னு யாருங்க நம்ம சொல்லுவோம் அப்படின்ற கேள்விதான் கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாரும் நம்ம முகநூல் பக்கத்துல பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அன்புமணி, குட் மார்னிங், ஹாவ் எ வண்டர்ஃபுல் வெனஸ்டே அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், வாழ்த்துக்கள், நன்றி. ராஜபாளையம் அந்த பகுதியிலிருந்து பிரபு வீரா என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடடடா, காலையிலேயே வாழ்த்து மழையில குவியறனே. பாபு முள்ளக்காடு, குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் அருமை. தகவல்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அருமைன்னு சொல்லி நம்மளை வந்து ஊக்குவிக்கிறத வந்து பார்க்க முடியுது. நெல்லை பாரதி பதில் வந்து சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், இனிய காலை வணக்கம்னு மட்டும் சொல்லியிருக்காரு, பதிலே அனுப்பல நீங்க. சரி, இதுக்கப்புறம் அனுப்புவார்னு பார்க்கலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தமிழ் திரையுலகில் மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர், புகழ்பெற்ற அப்படின்னு சொல்லி அந்த பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ், ஏன்னா இந்த பதிலை இப்போ சொல்லக்கூடாது இல்லையா, நிகழ்ச்சியோட நிறைவுல தான் பதில் வந்து சொல்லப்படும் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரியும். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து யாரு மெல்லிசை மலர் அப்படின்ற அந்த ஆன்சரை வந்து கொடுத்துருக்காங்க. விச்சூர் ராஜி ராஜ்குமார் ஆன்சர்னு சொல்லி அப்படியே ஷார்ப்பாக அந்த ஆன்சர் என்னவோ அதை மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவிடலாம். அதை படிக்கிறதுக்காக நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. காலங்கத்தால் சூப்பரான பாடல்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா. அடுத்த பாடலுங்களுக்காக மேகா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. எஸ், இந்த பாடல் வந்து அனிதாவுடைய குரலில் இளையராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

17 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், மெல்லிசை மன்னர் அப்படிங்கன்னு யாரை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தசாரதி முனுசுவாமி, குட் மார்னிங் ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சரை சொல்லியிருக்காரு. தேங்க்யூ யூ அப்படின்னு நினச்சிருக்காரு. தேங்க்யூ உங்களுக்கும். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சரை மட்டுமே வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது வந்து காலையிலே வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், ஷார்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், ரொம்ப பெருசாலாம் நாங்கள் போட மாட்டாங்க, ஷார்ட்டாக மட்டும் போட்டு எங்கள் ஆன்சரை டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் பதில் என்னவோ அந்த பதில இவரும் வந்து அனுப்பியிருக்காரு. நித்யா ரகு ரகுவரன் ஃப்ரம் சென்னை, அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் ரங்கராஜன் சார் வந்து அப்படியே நம்மளை காலையிலே தித்திக்கும் காலை பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் வரவேற்று பதில் சொல்லுவார். இனிய சுவையான காலை வணக்கம் ஆர்ஜே அவர்களே, நலமா? நான் ரொம்ப நலமா இருக்கேறம்மா. எஸ் நாகேந்திரன் துரைசாமி இவரும் வந்து அந்த பதிலையே வந்து இன்னும் கிறிஸ்பா வந்து கொடுத்துருக்காரு. என்ன பதில் அப்படின்னு சொல்லி விச்சூர்ல இருந்து பதில் வந்து வந்திருக்கு. பிரபு வீரா இனிய காலை வணக்கம் பதில் சொல்லியிருக்காங்க. கணேஷ் கண்ணன், குட் மார்னிங் டு ஆல். அதாவது எனக்கு மட்டும் ரம்யாக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே, நேயர்களுக்கு, இனி வரக்கூடிய ஆர்ஜிஎஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்க முடியுது. தாரணி திலீப் குமார், எக்ஸலன்ட் மார்னிங் டு ஆல் ஆர்ஜிஸ். அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னது மாதிரிதான், வந்திருக்கக்கூடிய காலையில வந்திருக்கக்கூடிய ஆர்ஜேக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய ஆர்ஜே எல்லாருக்குமே வணக்கங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஜேஸ் ப்ளூரல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடையும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முகநூல் பக்கத்துக்கு சென்று அங்க இருக்க

கூடிய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற அந்த பேஜில் இன்னைக்கான கேள்விக்கு கீழே கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்டில் போய் என்ன பதிலோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். அந்த பதில் என்னன்னு நானும் உங்களுடைய பதிலை தெரிஞ்சுக்க ஆவலோடு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு. எஸ், வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் முக்கியங்க, நிறைய அதே மாதிரி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த டே அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இன்னொரு நபருக்கும் அது ஸ்பெஷலான டேவாக இருக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு சூப்பரான டேவும் கூட. என்ன அப்படின்னா, கவியரசர் கண்ணதாசன், கண்ணதாசனுடைய பாடல்கள் நிறைய பேர் கேட்டிருப்போம், அவருடைய பிறந்த நாள் இன்று. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபருடைய பிறந்த நாள், எஸ், அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் இன்னைக்கு கேள்விக்கான பதிலாகவும் இருக்க போகுது. அந்த நபருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொருடையவும் இருக்கு, அது என்னடே அப்படின்றது இன்னும் தொடர்ந்து பேசுறப்ப கண்டிப்பா சொல்லதான் போறேன். எஸ், அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவங்களோட கேட்டு தெரிஞ்சு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிற மனிதர்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்முடைய சோகங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பரோ அல்லது ஒரு உறவோ கிடைச்சா இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும்ல. நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய சோகங்களை எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஏதோ ஒரு நபர்கிட்ட ஓகே, இவங்க நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, இவங்க கிட்ட சொன்னால் நம்மளை வந்து எந்த விதத்துலையும் வந்து தீர்மானிக்க மாட்டாங்க, இவங்க எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க, இவங்க எப்போவுமே சோகமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை யார்கிட்ட வருதோ அவங்கக்கிட்ட தான் அவங்களுடைய சோகங்களையும் அவங்களுடைய துக்கங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாரையுமே தீர்மானம் இவங்க எப்படி தாங்க அப்படின்னு டோன்ட் புக் பை இட்ஸ் அ கவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்தகத்தோட மேல் பகுதியை மட்டுமே வச்சுட்டு இந்த புக்கு இப்படி தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனிதர்களை மேலே மட்டுமே பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு சில விஷயம் நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா அது முழுமையாக கேட்காம ஓ இது இப்படித்தானோ அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆக மனிதர்களுடைய கொண்டாட்டத்தில் நம்ம கூட இருக்கிற மாதிரி மனிதர்களுடைய துக்கங்களையும் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நபர் இருக்கலாம், அல்லது நீங்களா கூட அந்த நபராக இருக்கலாம். எஸ், இன்னைக்கான கேள்வி, வணக்கம் சென்னையில, மெல்லிசை மன்னர் அப்படின்னு யார சொல்றோம், மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல உங்கள் பதிலை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். அதை படிப்பதற்காக, அதை கூறுவதற்காக தான் நீங்க நான் இருக்கிறேன். எஸ், ஆர்ஜே ரம்யாவோட தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆர்ஜே ரம்யா, அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன போட போறேன் அப்படின்னா, விருமாண்டி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கீங்க. எஸ், இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கும் கூட ரொம்ப பிடித்தமான பாடல்னே சொல்லலாம். கமல்ஹாசன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய ஒரு பாடல், கமல்ஹாசனுடைய வரிகள்ல இளையராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
7: சைபால். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊர்ல அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டால் கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலை மண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது. அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது. வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் ஷூ அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானும். சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக அவனை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானும், இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை
6: அப்படின்னானு
8: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. எஸ், ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், மெல்லிசை மன்னர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றதான் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பதில்கள் வந்து அப்படி குவிந்த வண்ணம் இருக்கு. நரேஷ்குமார் வைஷு, ஹாய் குட் மார்னிங் டு ஆல், ஹாய் டு ஆர்ஜே ரம்யா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் டோன்ட்

0: ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர்

கொஷின் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆன்சரை மட்டும் அனுப்பியிருக்காங்க, டஃப் கொஷின் சொல்லி ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியபாளையம் கிராமத்திலிருந்து வசந்தகுமார் கிரிதரன் தேவிக்கா, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதில் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. வி எஸ் ஐயப்பன் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நலம் நலமறிய ஓவல், சூப்பரா இருக்கேன் நான், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ் பதிலும் வந்து சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பதில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய புதன் காலை வணக்கம், புதன்கிழமை காலையில வந்து சூப்பரான பாடல்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி காலை வணக்கம் புதனுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பதில் என்ன அப்படின்னு பதில் வந்து அனுப்பிச்சிட்டு ஒரு தம்பு ஃபிங்கர் வந்து அனுப்பியிருக்காரு. இதுதான் மேடம் பதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ் அது மட்டும் இல்லாம அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அம்மையார் காலை வேளையில் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்து படைக்கிறதா. அடடடடா, இப்படிலாம் சொல்றப்பதான் அப்படியே அதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறப்ப நம்ம அதை ரிசீவ் பண்றப்பதான் அது அவ்வளவு அழகா இருக்கும். நன்றி சார், இன்னும் வந்து நிறைய பாடல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன், இடையிடையே இந்த பதில்களை கேட்டுக்கிட்டே நீங்க பாடல்களும் கேட்க இருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். பி கே பூபாலன் பாலா வணக்கம் சென்னை பதில் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நிறைய பதில்கள் வந்து நேயர்கள் ஆகிய நீங்கள் அனுப்ப அதை நான் படிக்க காலையில் ஒரே குஷியாக போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பதில்களை நீங்கள் அனுப்ப போறீங்க. எஸ் ஐ ஹோப் அதே மாதிரி நானும் வந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? சூப்பரான பாடல் தாங்க இந்த பாடல், உங்களுக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எஸ் அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக வந்து பேருக்கு. பிதாமகன் திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதியுடைய குரல்ல, பழனி பாரதியுடைய வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சாதோலு.

மணி 40 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4ல. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ராம்யா சங்கர். எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில மெல்லிசை மன்னர் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு டேவும் கூட, அதாவது கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு நபருடைய பிறந்த நாள், அந்த நபருடைய அந்த நபர் யாரு அப்படின்றதா இன்னைக்கான பதிலும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ் இன்னொரு டே என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமேசி, அதாவது பெண்களுக்காகவே இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது, ஜூன் 24ஆம் தேதி. எஸ் இந்த தினம் என்றையிலிருந்து கொண்டாடப்படுகிறது, 2022ல இருந்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் எல்லாருமே ரொம்ப திறமை வாய்ந்தவர்களா இருக்கணும், பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் சர்வதேச பெண்கள் ராஜதந்திர தினம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து தூதரக தினம் அப்படின்னு இது வந்து சொல்றாங்க. எஸ் இந்த தினம் கொண்டாடப்படுது. எஸ் மக்களை, நேயர்கள் எல்லாரும் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் அந்த படிச்சு நான் வந்து சொல்லுவேன், நீங்களும் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பதில் வந்து நான் சொல்லாம இருக்கேனே, காலையில இப்பதான் ஏஞ்ச அப்படின்னு நினைக்கிறவங்களா, உடனே போனை எடுத்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற அந்த பக்கத்துல உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவிடலாம்.

எஸ் பூபாலன் பல்லப்பாளையம் பதில வந்து சொல்லியிருக்காங்க வணக்கம் அப்படின்னு வந்து வீர்கரம் கூப்பி வணக்கம் அப்படின்ற அந்த இமோஜியும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஜீவா விஎஸ்ஆர் புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஐஎம் விஎஸ்ஆர் ஜீவா ஆன்சர் எஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சரை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்மோடு என்ன பதில் அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நீங்களும் உங்களுடைய பதிலை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியாபாளையம் கிராமத்திலிருந்து வசந்தகுமார் கிரிதரன் தேவிகா பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்

அண்ட் அதே மாதிரி சுஜாதா சந்திரசேகரன் குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. விஎஸ் ஐயப்பன் பதில் கொடுத்துருக்காரு. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அப்படின்னும் அப்படிங்கிறவரும் பதிலை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எஸ், இதே மாதிரி நிறைய பதில்களை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், அனுப்புவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாமா? கண்டின் காதலி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ராஷ்மி விஜயன் லாவண்யா இணைந்து பாடிய ஒரு பாடல், கார்கியுடைய வரிகளில் வித்யாசாகருடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுளு.

நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு. எஸ் நாம கூட கொஞ்சம் ஓடிதான் போகணும் இல்ல, அதாவது பிடிக்காத வட்டம், பிடிக்காத நண்பர்கள் வட்டமா இருக்கலாம், அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு சூழலா இருக்கலாம். அந்த சூழல நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் சார்ந்த அந்த ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதனால மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிக்காத சுற்றங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம ஓடிதான் வெளியே வரணும்ல. அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டு அப்படியே நின்ற கூடாது, நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக ஓட ஆரம்பிக்கணும். எஸ் ஓடோ ஓடோ ஓடோடி போறேன், பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம ஓடணும் அப்படின்றத இந்த புதன்கிழமை காலை நேரத்துல உங்க எல்லாருக்கையும் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஏஞ்சு போடுங்க. எஸ் எல்லாரும் எழுந்து காலையில பார்த்து உங்க கனவை நோக்கி ஓடுங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நீங்க என்ன பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில அடுத்ததா வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமலா வரதன் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில வந்து சொல்லியிருக்காங்க. கோயம்பேடு கார்த்திக் உற்சாகமான இனிய காலை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு, அதாவது வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வணக்கம் வணக்கம் இரண்டு வணக்கத்தையும் பக்கத்துல பக்கத்துல போட்டு ரெண்டு வணக்கமா சொல்லிட்டாரு போல அப்படின்னு நினைச்சிட்டேன், ஆனா வணக்கம் சென்னைக்கு வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோமசுந்தர பாபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு பதில வந்து சொல்லியிருக்காரு. கணேஷ் கண்ணன் குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு சொல்லி பதில வந்து சொல்லியிருக்காரு. எஸ் அதே மாதிரி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டத்துல இருந்து அண்டம்பள்ளம் கிராமம் ராமதாஸ் அப்படின்றவர் பதில வந்து கொடுத்துருக்காரு. எஸ் இந்த மாதிரி நிறைய நபர்கள் நமக்காக அந்த பதில வந்து என்ன அப்படின்னா அவங்க தெரிஞ்ச பதிலாக இருக்கலாம், அல்லது அதை போய் ஒரு சிலர் வந்து யாராக இருக்கோம் ஒருவேளை இவராக இருப்பாரோ அப்படின்னு போய் அந்த டவுட்டாக இருக்கிற அந்த பதிலை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து பகிர்ந்துருக்கலாம் என்னவோ. ஆனால் அந்த காலையில் எழுந்து சென்னை எஃப்எம் ரெயின்போக்கு வந்து காலையிலேயே நான் ஒரு பதிவை போட்டாந்தாபா இந்த நாளே நாள் மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்துக்கு உங்கள் எல்லாரையுமே வந்து பாராட்டலாம்.

எஸ் நானும் கூட உங்கள் எல்லாருடைய பதில்களை ரொம்ப ஆர்வத்தோடு படிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ல வராங்க நம்ம மக்கள், என்ன பதில் இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக வந்து நானுமே வந்து வாசிட்டுருக்கேன். எஸ் அந்த வகையில் நிறைய பதில்கள் நேயர்கள் வந்து கொடுத்தது பார்க்க முடியுது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்து கேட்கு. எஸ் இந்த பாடலை வந்து கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பதில் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலை உன்னி மேனன் மற்றும் கல்பனா இணைந்து பாடியிருக்காங்க. பா விஜயோடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோலை.

நேரம் 7:56 ஆயிடுச்சு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துக்கு வந்தாச்சு. பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. எஸ், நேயர்கள் நீங்க எல்லாருமே அனுப்பிச்ச அந்த பதில் என்ன அப்படின்னா எம் எஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிற பதில் தான். அந்த பதில் கரெக்டா ரம்யா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அந்த பதில் தான் கரெக்ட். இன்னைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்த நாள். அவரை தான் நம்ம வந்து மெல்லிசை மன்னர் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைப்போம். எஸ், இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருந்தேன். நேயர்கள் எல்லாருமே அதுக்கு அட்டகாசமா பதில் சொல்லியிருந்தீங்க. பதில் சொன்ன அனைவருக்கும், அல்லது நான் பதில் சொல்லலாம் நினைச்சேன் ஆனா பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வேலைகள்ல இருக்கிற அந்த நபர்களுக்கும் கூட வாழ்த்துக்களும் நன்றிகளும். பிகாஸ் வந்து அந்த நினைக்கிறாங்க இல்லையா, நம்மளும் வந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு பாராட்டு கொடுக்கணும். எஸ், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு நிகழ்ச்சியில நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போல கண்டிப்பா வந்து உங்களை எல்லாரும் மீட் பண்ண போறேன். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சூப்பரா ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. காதல் கொண்டேன் திரைப்படத்துல இருந்து அருமையான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு பாடல். எஸ், ரஞ்சித் அவர்களுடைய குரல்ல இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்புல கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோலு.

G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆயிட்டு இருக்கு. எஸ், இந்த காலை பொழுதுல ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான அப்படியே வைவான பாடல்களை போடுறதுக்காக நான் ரெடியா இருக்கேன். அந்த வகையில தம் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் டி ஆர் சிலம்பரசனுடைய குரல்ல, வாலியுடைய வரிகள்ல தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தாங்க

0: அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: நேரம் 8:10 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ் காலையிலேயே சூப்பரான பாடல்கள் வந்து அப்படியே செம்மையாக கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. எஸ் இந்த பாடலை யாருங்க பாடியிருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் நவீன் மற்றும் பிரியா இணைந்து பாடிய ஒரு பாடல். விவேகாவுடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கோழி வேற கோழி அந்த பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுலு.

0: ना கொஞ்சம் சீக்கிரம் ना
1: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:30 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ. எஸ் வித் மீ அஜய் ரம்யா சங்கர். நான் தான் உங்களோட வந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய வந்து சூப்பரான பாடல்கள் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே காலையிலேயே வந்து நீங்கள் என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த வேலைகளோட கூடவே வந்து வைப் பண்ணிக்கிட்டே வந்து இந்த பாடல்கள் கேட்குற மாதிரி சூப்பரான பாடல். அந்த வகையில் பாய்ஸ் திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் இணைந்து பாடிய ஒரு பாடல், கபிலனோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சம்மதுலு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 8:39 ஆயிட்டு இருக்கு. எஸ், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம்ல. அந்த பாடல்களை வர வரிகளை பாருங்களேன். எகிரி குதித்தேன், வானம் இடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது. இதெல்லாம் சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா இது கேட்கிறப்ப நம்ம மனசு எப்படி ஆகுதுல? எகிரி குதிச்சோடனே வானம் வந்து இடிச்சுதான், பாதம் இரண்டும் வந்து பறவை ஆயிடுச்சான், விரல்களோட காம்புல வந்து பூக்களா இருந்துச்சான். நம்ம ஏதோ ஒரு பூக்களை பார்த்தாலே அதை எடுத்து கையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா விரல்களோட காம்பே வந்து பூக்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதும், புருவங்கள் மேல இருந்து கீழே வந்து மீசை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதும் வந்து எவ்வளோ அழகா இருக்குல்ல கேட்குறப்ப. அந்த மாதிரி ஒரு பாடல் வரிகள் கொண்ட ஒரு பாடலை வந்து கேட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. படிக்காதவன் திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன் மாலதி இணைந்து பாடிய ஒரு பாடல், பா விஜயுடைய வரிகள்ல மணி சர்மாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோலு.

நேரம் 8:44 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் எல்லாருமே பரபரப்பா காலங்கத்தால எழுந்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் அப்படியே சமைக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கிழமணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து போயிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பொறுமையாக நிதானமாக போங்க. மழை வேற வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால சாலை எங்கும் சில இடத்துல தண்ணீர் கூட இருக்கலாம். எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல மேடாக இருக்குது

அப்படின்ற அந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய விதமாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். புது இடங்களுக்கு நம்ம செல்லலாம். ஒரு டெய்லியும் ஒரே சாலையில் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது, நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். பட் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்றதுனால பொறுமையாக போங்க. சாலையில் போகிறப்ப சீட் பெல்ட், ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அண்ட் பத்திரமாக போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் எல்லா காலங்களுக்கும்ங்க, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தண்ணி நம்ம எந்த அளவுக்கு சுகாதாரமான முறையில் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியிலேருந்து நோய்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதை, தாக்குறதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகாதாரமான தண்ணியை, சுடு தண்ணியாக இருக்கட்டும், அல்லது அதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ தண்ணி வந்து கவனமாக குடிங்க.

நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ தண்ணி வந்து கவனமாக குடிங்க, நிறைய குடிங்க. எஸ், இந்த விஷயத்தோட அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல்? சாக்லேட் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், இதுவுமே வந்து பயங்கர வைபாக்கக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ரேனா இணைந்து பாடிய ஒரு பாடல். வாலியுடைய வரிகளில் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. இதையும் கேட்டு சும்மா வைப் பண்ணுங்க, பண்ணிட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுலு.

கட்சியில பெரிய பாண்டியம்மா.

0: வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பில்லா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரல்ல பா விஜயோடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதோட கெட் செட் கோல மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. கேட்டிணைந்தீர்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. நீங்க எல்லாமே எப்பவுமே செம்ம துளு.
1: Put the coach up for the joy.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.

கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நலமையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

9 மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்க கூட பேச போறது ஆர்ஜே வீரா. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா பண்ணக்கூடிய அதே வேலை தான். ரெயின்போ ரேப்ல பல அதிரடியான பாடல்கள் உங்களுக்காக ரெடியா நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன தீம்ல போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷோ பண்ணிட்டு இருந்த மாதிரி ரம்யா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலையை போட்டு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாங்க. அதுலேருந்து பிடிச்சா பாருங்க ஒரு தீம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, தமிழில் நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ரீமிக்ஸ் பாட்டை இப்போ கேட்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால பொல்லாதவன் படத்திலிருந்து உங்களுக்காக வந்து ஒரு அதிரடியான ரீமிக்ஸ் பாட்டை நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசன் ஏன் நம்ம இந்த இடத்துல சொல்லணும்னா, இன்னைக்கு கண்ணதாசனுடைய பிறந்தநாள், எம்எஸ்வி அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ ரெண்டு பேருடைய பிறந்தநாளில் இந்த பாட்டை இந்த டைமில் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு மணிக்கு கண்ணதாசன் எம்எஸ்வி ஸ்பெஷலான ஒரு ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நான் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் மறக்காமல் அதை கேளுங்க. ஸோ இப்போ பொல்லாதவன் படத்திலிருந்து உங்களுக்காக ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் எஸ்பிபி அண்ட் யோகிபி பாடின பாட்டு எங்கேயும் எப்போதும் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதோடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: I don't love for honey. I love for, sorry, I don't love for money. I love for honey. டக்கு திருப்பாயிருச்சு. டக்குன்னு அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது 9:13 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ, அது அடுத்தது வரும்ல. இப்போ ரெயின்போ ஆப் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரெயின்போ ஆப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரீமிக்ஸ் பாட்டெல்லாம் தேடி எடுத்து கேட்கலாமே அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அழகிய தமிழ் படத்துலேருந்து பாட்டு கேட்டு பிடிச்சோம். முகமது அஸ்லம், அதுக்கப்புறம் வந்து எம்பர் ஃபீனிக்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்த பாட்டு, ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதின பாட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இந்த பாட்டு கேட்டு முடித்தோம். அடுத்ததாக அதே வரிசையில் என்ன பாட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சுக்ரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், விஜய் ஆண்டனி மியூசிக்கில் சுபா பாடியிருப்பாங்க, அதுதான் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூ ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.
1: Are you ready? Yeah.

0: ஹஸ்பண்ட் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலான்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஒன்பது மணி 20 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ ரேப்ல நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ரீமிக்ஸ் பாட்டெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்னு ஒன்னா தேடி தேடி எடுத்து கேட்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அடுத்ததா இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய பாட்டு என்னன்னா, ஆம்பள படத்துக்காக ஹிப்ஹாப் தமிழாவுடைய மியூசிக்ல அவரே எழுதி அவரே கிடையாது ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆம்பளை படத்துலேருந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா அப்படிங்கிற பாட்டு, சுந்தர் சி இயக்கின ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து வாலியுடைய வரிகளை நீங்கள் பாட்டு கிளம்பிச்சிங்க சுக்கரன் படத்துலேருந்து, அடுத்ததான் வந்து இப்போ ஆம்பளை படத்துலேயும் உங்களுக்கு பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே செம்மக்கிட்டு.

இந்த பாட்டுக்குள்ள இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை எழுந்தது யாருங்கிறது எனக்கு மறந்து போச்சு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லலை. தேடி கண்டுபிடிச்சி பார்க்கும்பொழுது நம்ம குமா பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற கவிஞர், இவர் நிறைய பாடல்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நிறைய படத்துக்கு வந்து வசனகர்த்தாவும் இருந்திருக்காரு. ஓர் இரவு அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் படம். அந்த படத்தில் வந்து புவி மேல் மானமுடன் அப்படிங்கிற பாட்டு தான் ஃபஸ்ட்டு எழுதுது. அதுக்கப்புறம் வேலைக்காரன், இன்ஸ்பெக்டர் பொன்னி அப்படின்னு நிறைய படங்களுக்கு பாடங்கள் எழுதியிருக்காரு. இவருடைய பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு முடித்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து ஹிப்ஹாப் அதி புகுத்தி இருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஹே ஹன்சிகா எக்ஸ்கியூஸ் மீ திஸ் இஸ் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது, யார் ராணின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிறைய விஷயங்களை அவர் புகுத்திருப்பார். அதனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அடுத்த நம்மளுடைய லிஸ்ட் இருக்கக்கூடிய பாடல் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை படத்துக்காக உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கிறது. ரஞ்சித் அவர் பாடியிருக்காரு, மணி சர்மா மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. என்னோட ராசி அப்படிங்கிற பாட்டு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பாதுகாப்பான
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

சிலம்பாட்டம் படத்திலிருந்து பாட்டு கேட்டு முடிச்சோம். 9:35 சிலம்பாட்டம் படத்திலிருந்து பாட்டு கேட்க முடியும்போது இந்த பாட்டு யார் எழுதினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா சிலம்பரசன் பாடின பாட்டை வந்து கங்கையமரன் எழுதின பாட்டு. இதுக்கு முன்னாடி விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டாலும் அதுவும் கங்கையமரன் எழுதின பாட்டு தான். அடுத்ததாக இந்த பாட்டும் கங்கையமரன் எழுதின பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க போகிறது நியூ படத்துக்காக ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டு யாருடைய பாடல் அப்படின்னு பார்த்தா அது வாலியுடைய வரிகள் வந்துட்டு ஹரிஹரன் ஹரிணி பாடின பாட்டு தொட்டால் பூ மலரும் அப்படின்ட்டு எம்ஜிஆருக்காக எதிர்பார்க்கலே அதே பாட்டு தான் இப்போ உங்களை வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

கங்கை அமரன் எழுதின பாட்டு இந்த பாட்டு. ஓகே, மலைக்கோட்டை படத்துக்காக நம்ம கேட்டு முடிச்சோம். கேட்டு முடிக்கும் பொழுது 9:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாட்டு என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை உடைய போகுது மண்டை அப்படிங்கிற டயலாக்லாம் இருக்கும்ல, கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். லாரன்ஸ் நடித்த மொட்டா சிவா கெட்ட சிவா படத்துலேருந்து சங்கர் மகாதேவன், அவனீஷ் கணேஷ், அதுக்கப்புறம் பத்மலதா அண்ட் ஜாக்கி ஸ்டைல்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு. ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகளில் அவனீஷ் கணேஷுடைய மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் ரெயின்போ

0: எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் இன்

ஓகே, நட்பே துணை படத்திலிருந்து பாட்டு கிளம்பிச்சோம், வைரமுத்து எழுதின பாட்டு. இந்த பாட்டை ஹிப்ஹாப் வாதி, அதுக்கப்புறம் பி எம் மகாலிங்கம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பாட்டு பண்ணார், கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பண்ணவர் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பாட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, போக்கி படத்துக்காக உங்களுக்காக பாடல் கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ராகுல் நம்பியார், அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி பாடின பாட்டு, மணி சர்மா மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டில் சில விஷயங்களை புகுத்தி இருப்பார் நான் முத்துக்குமார். பட் இந்த பாட்டை ஆக்சுவலாக எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மருதகாசி அவர்கள். சாரங்க தரா அப்படிங்கிற படம் 1958 வந்தோம். இந்த படம் தெலுங்குலேயும் வந்துச்சு, தமிழ்லையும் வந்துச்சு, சிவாஜி கணேசன் நடித்த படம். இந்த படத்தில் தான் இந்த பாட்டு இருந்துச்சு, அதுலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து போக்கிரி படத்தில் வச்சிருப்பாங்க. எந்த பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதே பாட்டு தான். ஓகே, ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமையல்.

0: ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்த நாளான September 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் September 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: கெட் செட் கோ கோ

0: நேரம் 10:03 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ வித் மீ ரம்யா சங்கர் அண்ட்
1: ஆர்ஜே வீரா.
0: இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கெட் செட் கோல வந்து ஷோ பண்ண போறோம். என்ன கேம் அப்படின்னா, என்ன கேம் தெரியுமா?
1: அதாவது பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அப்படின்னு இந்த பாட்டை போட்டு ஆரம்பிக்கலாம்னு ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். காலையில 5:57 இருந்து யாரெல்லாம் ரெயின்போ எஃப்எம் கேட்டீங்களோ எல்லாருமே வந்து ரம்யமா ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு
0: நினைக்கிறேன்.
1: ரம்யமான ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா. ஸோ அந்த ரம்யமான ஷோ கண்டினியூ ஆகிற மாதிரி இன்னைக்கு வந்து கெட் செட் கோல பூக்களை வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு வந்திருக்காங்க. என்னன்னா, நாங்க ரெண்டு பூவை சொல்லுவோம், அந்த பூல இருந்து நீங்க ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது.
0: எஸ், அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, நம்ம எந்த பர்டிகுலர் பூ சொல்கிறோமோ, இப்போ மல்லிகைனா மல்லிகையில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாடல்கள், இல்லை நடுவில் கூட வரலாம். அவங்க வந்து அந்த அந்த மல்லிகைன்னு அந்த வார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து நம்ம கிட்ட பாடணும். அந்த
1: ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேமாக இருக்கு.
0: ஓகே, ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி வந்து விளையாட போகிறோம். எஸ், நீங்கள் இந்த கேமில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், 0449289806 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 0444295255544 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம்.
1: ஓகே, கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் நான் சொல்கிறேன். அதாவது நிறைய பழைய நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால புதுசாக வரக்கூடிய நேயர்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஒரு புகாராக கொடுக்குறாங்க, அதுக்கு வேண்டுகோள்லாம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய நேயர்கள் அவங்களுக்கு வழியை விட்டு அவங்களும் வந்து பேசணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து நீங்கள் லிஸ்னிங் பண்ணிக்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விடுங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. யாரும் எதுவும் குற்றம் குறையாத எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதுல சொல்கிறேன்.
0: புது புது நேயர்கள் வந்து வரணும் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடலாம் மனம் குத்தி பறவை திரைப்படத்துல இருந்து ஆலப்பூர் ராஜுடைய குரல்ல டி இமானுடைய இசையமைப்புல ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதோடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் 10:11 ஆயிட்டு இருக்கு. எஸ் கெட் செட் கோல உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
1: வீரா.
0: எஸ் நேர்களும் வந்து ரெடி ஆயிட்டாங்க நம்ம சொன்ன கேமுக்கு. கேமுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: போயிடலாமா? போயிடலாம்
0: போயிடலாம்.
1: எஸ் கேட்ட திறந்துருங்க.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: ராஜலட்சுமி.
1: வெஸ்ட் மாம்பலம். ஓகே மேடம்.

0: பாட்டு காலம்பதுல இருந்து கேட்கறத விட எனக்கு நைட்ல தூக்கம் வராம இருக்கும்போதும் வேலை செய்யறவங்களுக்கும் வசதியா அருமையான பாடல்கள் விடிய விடிய போடுறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஓகே மேடம், நன்றி. உங்களுக்கான ஃப்ளவர் என்னன்னு ரம்யாவே சொல்லுவாங்க.
2: எஸ், உங்களுக்கு வந்து மல்லிகை.
1: மல்லிகை
0: மல்லிகை என் மன்னன் மயங்கும்
2: மல்லிகை. நீங்க பாடிதான காட்டணும், என்ன படிக்கிறீங்க? பாடி
1: ஈஸியா கொடுத்துட்டீங்கன்னா.
2: ஆமா
1: சரி,
0: மல்லிகையே மல்லிகையே ஒரு பாட்டு இருக்குது.
1: ஓகே மேடம், இன்னைக்கு ஒரு
2: ஒரு பாட்டு ஒரு பாட்டு
0: நிறைய இருக்குது.
1: ஒரு முழம் மல்லிகை பூ இன்னைக்கு என்ன வேலை மேடம்? மல்லிகைப்பூ வேணுமோ இந்த டைம்ல வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆடி மாசத்துல புதுசா கல்யாணம் பிரிச்சு வைப்பாங்க, அதனால இந்த மாசமே நிறைய மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்கன்னு ராஜலட்சுமி மேடம் சொல்றாங்க.
0: ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிரிச்சு வைக்கிறதுக்காகன்னு சொல்லாதீங்க, தினமுமே மல்லிகை பூ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் அந்த ஒரு மனசு
1: வீடே வாசனையா இருக்கு மேடம். நன்றி மேடம், நீங்க கால் பண்ணதுக்கு
0: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி இருவருக்கும்.
1: தேனில இருந்து சொன்னலதா பேசுறீங்களா? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க மல்லிகையில? சரி, மல்லிகையில உங்களுக்கு வேற பூ குடுக்கலாம்.
2: என்ன குடுக்க யோசிக்கிறாரு?
1: ரோஜா பூ குடுக்கலாமா? நிறைய பாட்டு இருக்கு ரோஜால, நிறைய பாட்டு இருக்கு.
3: ரோஜா வைத்தால் ஆட்டும் சென்றம், ரோஜா ரோஜா
1: ரோஜா ரோஜா. நீங்க சொன்னால தானே நான் இந்த பக்கம் உன்னிகிருஷ்ணன் மேடம். எப்படி
2: வணக்கம்
1: ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஒரு
1: கேம் நாங்க விளையாடணும் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க. தாமரையில
4: தாமரை கண்ணங்கள்
1: திமலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள்
4: காதலன் தீண்டும் போது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: யோசிக்கவே இல்ல, ரெண்டாவது தடவை தாமரை கட்டு பட்டு பட்டு பாடுறாரு,
1: டக்கு டக்கு டக்குன்னு பாடுறாரு. இவர் தான் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குற ஒரு ஸ்டூடண்ட் நம்ம கிட்ட.
2: எஸ், அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம் வனஜா, உங்களுக்கான பூ என்ன பூ தெரியுமா? உங்களுக்கு காலிஃபிளவர், இதுல பாடுங்க நீங்க.
2: உங்களுக்காக யோசிச்சு கொடுத்துருக்காரு.
1: காலிஃபிளவரும் பூ தான், அது காய்கறியில வருமா?
3: இருக்கே
2: வாடாமல்லியில ரெண்டு பாட்டு இருக்கு.
1: எதுல காயிலே போறீங்களா?
2: முடிய முடியாது, நான் கல்லாட்ட அடிக்கிறீங்க. நான் முதல்ல இருந்து வரேன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டாங்க.
1: சரி பாடுங்க.
3: கத்திரிக்கா
1: கத்திரிக்கா
3: தாய் தாய் தாய் தாய் வந்து
1: வாழ்க்கை அஞ்சிரை தும்பி வந்துட்டாங்க. வணக்கம்.

0: திருமேட்டூர் பத்மாவதி
1: இவங்க எப்பவுமே நீலாம்பரை தான் சொல்றீங்க ஏமா.
2: அவங்க மருமக பேரு ரம்யா கிருஷ்ணனா, அதனால நீலாம்பரை சொல்றாங்க.
1: ஐயே கோர்த்து விடுறீங்களே. சரிமா சொல்லட்டுமா உங்களுக்கு? சரிமா சரிமா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பேரு சொல்லட்டுமா, பூவோட பேரு? கனகாம்பரம்.
2: கனகாம்பரம்
0: என்ன
2: சார் பாடுது? நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
0: கனகாம்பரம் போடா?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல.
2: கனகாம்பரம் கொண்டாந்து குடுத்துட்டு போறீங்களா?
1: ஆமா. கனகாம்பரம் கனகாம்பரம் கனகாம்பரம்
0: கனகாம்பரம் ஒரு முழம் மல்லி, கனகாம்பரம் ஒரு முழம் 50 ரூபா, ஒண்ணு வாங்கிக்கோ.
2: கனகாம்பரம் 50 ரூபா, ஒண்ணு வாங்கிக்கோ அப்படின்னு.
1: ஒரு மழம்
2: இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முழிமோ வயலியது கிழியே நட்பின் வயலியல் செரியற்றறிவை கூந்தலின் நரியனும் உழவோ நீ எறியும் பூவே அப்படின்ற மாதிரி பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண மாதிரி திருவிளையாளர் புராணத்துல நம்ம வந்து பூவுல இருந்து பாட்டு
1: கண்டுபிடிச்சிட்டு
2: இருக்கோம். எனக்கு
1: மூச்சு வாங்குதுங்க, இருங்க மூச்சு
2: விட்டுக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சிவாஜி கணேசன் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால திடீர்னு நீங்க இந்த கனெக்ட் பண்ணும்போது ஞாபகம் வந்துருச்சு. சோ 10 மணி 20 நிமிஷத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும் பொழுது அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பாட்டு கிட்ட வந்தலாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ளவர் சாங் வருது அரம்யா.
1: ஃப்ளவர் சார் வந்து வெயிட் பண்ணி தான் நீங்க கேட்கணும். அடுத்ததான் வந்து அப்புச்சி கிராமத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.
2: அப்புச்சி கிராமத்துல ஃப்ளவர் இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம அந்த பாட்டு கேட்டுக்கலாம்.
1: எஸ் வருண் விஸ்வாவுடைய குரல்ல, சந்திரசேகருடைய இசையமைப்புல, சி விஷாலுடைய சந்திரசேகரோட வரிகள்ல சி விஷாலோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு.
2: விஷால் சந்திரசேகர்.
1: எஸ் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 இயலாமை எப்பவுமே
2: சமதோடு.

0: பூவே பூவே பூவன்ற மாதிரி மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்கள் நிறைந்ததுதான் இந்த கெட் செட் கோன்ற நெஞ்சுக்கு. நாங்கள் வந்து பூவை வச்சு ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பூ சொல்ல, அந்த பூலேருந்து நீங்கள் ஒரு பாட்டு கண்டுபிடிக்க, வாட் அ ஃபன்னி கேம் அப்படின்ற மாதிரி சமஞ்சாலியாக போயிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: எஸ், யார் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்துருவோம்.
2: வணக்கம் ரம்யாவுக்கும் வீராக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜ கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி, சரி, இவருக்கு என்ன பூ கொடுக்கலாம்?
1: என்ன கொடுப்போம்? ஈஸியா கொடுப்போம்
2: சொல்லிட்டாங்களா அந்த
0: மேடம்? உங்களுக்கு வந்து
1: இல்ல கனகாம்பரம் சொல்லலையே.
2: பாட்டாங்களா? பாட்டு
0: இல்ல இல்ல சொல்லல, நீங்க சொல்லுங்க கனகாம்பரத்தை சொல்லுங்க.
1: அவர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டார்
2: போல. 30 பைசா மூணு முழம் முல்லை மல்லிகை கனகாம்பரம்
0: அடிச்சிட்டாரு
2: பாட்டு.
1: சூப்பர் சார்.
0: எப்ப கேட்டீங்க இந்த பாட்டை முத முதல்ல?
2: நானு எப்ப சின்ன, நான் இப்போ 65, நான் அப்ப தெரியும் முத்து முத்த இது பிள்ளை வப்பிள்ள படத்துல.
0: ஓகே,
2: மூக்காமுத்து
0: நடிச்ச படம். சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: வேற
0: பூ சொல்லுங்க. நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் என்ன பூ சொல்லுங்க அப்படிங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க. வாடாமல்லி சொல்லுங்க. வாடாமல்லி சொல்லவே இல்லையா? அதுமே
2: வாடாமல்லியா?
1: ஆமா வாடாமல்லி சொல்லுங்க. நீங்க தானே
2: கேட்டீங்க.
1: இருக்குதே
0: வாடாமல்லி.
2: வாடாமல்லி
0: வாடாமல்லி.
1: நீங்களே லிரிக்ஸ் போட்டு பாட
2: வேண்டியதான். வேற பூ சொல்லுங்க.
0: சரி, இல்ல நீங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற காரணத்தினால நாங்க என்ன பண்றோம்னு நெக்ஸ்ட் நேயருக்கு போறோம். ஓகேவா?
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் அடுத்த நேயர்.
0: அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரங்கராஜன்.
0: ஓகே சார், உங்களுக்கான பூ வந்து குமுதம் சார்.
3: குமுதம்.
0: குமுதம் என்று ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலர், அதாவது ஒரு மலருக்கு குமுதம்னு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. எனக்கு எங்க ஊர்ல வேற ஒரு பேர் இருக்குன்னு சொல்ற மாதிரி 4-5 பேர் அதுல இருக்கு.
3: குமுதம் குமுதம் குமுதம் நல்ல குமுதம் நல்ல குமுதம்
0: நல்ல குமுதம்.
1: பாட்டு தான பாட சொன்னீங்க.
0: உங்க இலக்கியங்கள்ல குமுதம்ங்கிற வார்த்தை
3: கேட்டீங்க இல்லையா?
0: ஆமா.
3: வாடா மல்லிக்காரி என் வருங்கால கோலக்காரி, கோடை மழைக்காரி என்ன நினைச்சிய மும்மாரி.
0: நீங்களே அடிச்சு விடுற மாதிரி இருக்க, உண்மையிலேயே பாட்டா இருக்கு.
3: வணக்கம்
0: ரெயின்போ.
1: வணக்கம்.
4: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி, உங்களுக்கு வந்து குமுதம்.
4: ஈஸியான பூவா கொடுங்க.
0: அதான் குமுதம்னு ஒரு பூ இருக்கு, அந்த பூவை நான் கொடுத்துருக்கேன்.
4: அது ஈஸியா உங்களுக்கு?
1: அந்த பேர்ல
0: ரோஜா மல்லிகை. உங்களுக்கு வந்து கத்தரி பூ குடுக்கறேன், வச்சிங்க.
4: கத்தரி பூ.
0: கத்தரிக்காயில பூ இருக்கு, அந்த பூல ஒரு பாட்டு.

0: நீங்க பாடணும். இப்போ
1: இப்ப பாடிட்டீங்கன்னா நீங்க வின்னர்.
2: மழை
0: பெஞ்சாதானே மண் வாசம், உன்ன நினைச்சாலே பூவாசந்தான்.
2: பூமாலையிலே ஒரு முல்லை பூ சேர்கிறது.
1: நம்ம ஒரு பூ கேட்டா ரெண்டு மூணு பேர்
2: பாருக்கள் தோட்டத்திலே இந்த செல்ல பூரா
0: வானத்தை போட குடும்பம் போல. சூப்பர் சார்,
2: நன்றி
0: நன்றி சார்,
1: சூப்பர் சார், சூப்பர்.
0: அடுத்த நேதி அன்று பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
3: சண்முகத்துல பேசுறேன்.
0: சண்முக சுந்தரம் சார்
3: வந்துட்டு போயிருச்சு.
0: வந்துட்டு போயிருச்சா சார்? ஓகே சார்,
1: பேசிட்டு இருக்காரு.
0: வந்துட்டு போயிருச்சுன்னா
1: சொல்லுங்க சார்.
3: சொல்லுங்க
1: மேடம். ரம்யா சொல்லுங்க.
3: எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
0: எல்லாரும்
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க குரலை கேட்டுதான் ஒடியாந்து உங்ககிட்ட.
1: சரி,
0: உங்களுக்கான ஏமாற்றி விடாத ரம்யா, பாடு அப்படிங்கிற மாதிரி.
1: இல்ல நான் பாட போறதுல அவருதான் இப்ப பாடணும்னு சொல்றது.
3: ராஜகுமாரி,
1: நான் உங்களுக்கு ரோஜா தரவே இல்லையே. நான் வந்து
3: ஒரு பாடல் இருக்கு மேடம்.
1: தாழம்பூ, தாழம்பூ தரேன் உங்களுக்கு.
3: தாழம்பூ நறுமணம் உண்டு, நறுமணம் உண்டு, தாழம்பூவில் நறுமணம் உண்டு.
1: தேடி பாருங்க வீரா,
0: இப்படி நறுமணம் உண்டு,
1: இப்படி இருக்கு. வந்தாச்சு, பாடியாச்சு, கிளம்பியாச்சுன்ற மாதிரி வந்தாரு. சொன்ன உடனே ஒரு பாட்டு பாடினாரு, நெக்ஸ்ட் கிளம்பிட்டாரு. எஸ், இந்த மாதிரி தான் வந்து நிகழ்ச்சி போக போகுது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 044-298-6-0038 அப்படிங்கிற எண்ணுக்கோ, அல்லது 044-295-2055 அப்படிங்கிற நம்பருக்கோ கால் பண்ணலாம். வீரா வேற உங்களுக்காக வந்து இந்த பூக்கு இன்னொரு மறுபெயர் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி வைக்கிறாரு.
0: நறுமணத்தில் அப்படிங்கிற பாட்டு தான் இருக்கு. தாழம்பூவில் வாசம் உண்டுங்கிற பாட்டு இருக்கு மாதிரி எனக்கு தெரியல. நான் தேடும் போது எனக்கு கிடைக்கல.
1: அவரா யோசிச்சு பாடியிருக்காரோ சடனா லிரிக்ஸ்.
0: தாழம்பூவில் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும், தரம் இருக்கும் அப்படிங்கிற பாட்டெல்லாம் இருக்கு. அதனால இவர் சொன்ன பாட்டு இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி தான் சொல்ல முடியும்.
1: எஸ், குமுதம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ஒரு மலரோட இன்னொரு பெயர் அது.
0: ஆமா, ஒரு மலரோட இன்னொரு பேர். அந்த மலரை நிறைய இடத்துல பயன்படுத்திருக்காங்க. அந்த அந்த மலர் வந்து நிறைய பாட்டுல அந்த வந்திருக்கு. ஓகேவா, சங்க இலக்கியங்கள்ல இருந்து இருக்கு, இப்போ நிறைய பாட்டுல
1: கூடவே சுத்தினிய செவ்வாழை என்கிட்ட கூட சொல்லாம ஒரு புது பெயர் எடுத்து வச்சிருக்கே.
0: வைரமுத்து நிறைய பாட்டு அதை பயன்படுத்தி எழுதியிருக்காரு. ஒரு மிக பிரம்மாண்டமான படத்துல ஒரு பாட்டு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அதுவும் வந்து அந்த பூவை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அந்த பூக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ வந்து குமுதம் அப்படிங்கிற பூக்கு வந்து நீங்கள் ஆம்பல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆம்பல்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்ப்போம் நம்ம இணையர்கள் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட், கண்டுபிடிச்சிருவாங்க.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: 10:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ விளையாடிக்கிட்டு இருக்கோம். கெட் செட் கோல வந்து நாங்கள் ஒரு பூவுடைய பெயரை சொல்லுவோம். அந்த பூவிலிருந்து நீங்கள் என்ன பாட்டெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாடி காட்ட போறீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம விளையாண்டுகிட்டு இருக்க கேம். ஸோ நிகழ்ச்சியில் இடையக்கூடிய அடுத்த நேயர்,
1: வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
4: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். அன்பு சகோதரருக்கும் நீ வணக்கம், அன்பு சகோதரிக்கும் நீ வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: ஆண்டனி சார் வணக்கம் சார்,
4: எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
4: கொஞ்சம் எழுமி, ஆமாப்பா சகோதரி, கொஞ்சம் எளிமையா கேளுங்க. நாங்கள ஓல்டு சாங் படிக்கிறாப்புல, ஒரு ஓல்டு சாங் படிக்கிறாப்புல, ஓல்டு பாடல் படிக்கிறாப்புல பூ சொல்லுங்களேன்.
0: செவ்வந்தி.
4: என்ன சார்?
0: செவ்வந்தி பூ.
1: எளிமையா கேட்டிருக்காங்க
0: சார். செவ்வந்தி பூ.
4: செவ்வந்தி பூ மடிச்ச
1: சின்னக்கா,
4: நீ சொல்லக்கா
1: பல்லக்கா,
4: அடி என்னையோ என்னையோ பொய்யா.
0: சூப்பர் சார்.
4: செவ்வந்தி பூ முடித்து அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். இரண்டு பாடல் தான் வருது.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சார்.
0: உங்களுக்கு வந்து குமுதம் சந்திரசேகர். திரும்பி நம்ம குமுதத்துக்கு போறோம். நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. என்ன பூ கொடுக்க போறீங்க?
0: குமுதம். குமுதம் என்பது ஒரு ஒரு பூவுடைய இன்னொரு பேரு. ரொம்ப பாப்புலரா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பூவோட இன்னொரு பேர் தான் குமுதம்.

0: அதனால அந்த குமுதம்ங்கிற வார்த்தையில நீங்க பாட்டு சொல்லுங்க.
1: குமுதம்
0: சூப்பர் சூப்பர் நல்ல பாட்டு, சின்ன வயசுல கேட்ட பாட்டு.
2: அவர்
0: விசிலடிச்சுட்டே இருப்பாரு.
3: குயில் குயில்
0: குயிலுக்கு பிடிச்ச பூ என்ன பூ சார்?
2: ஹலோ
3: சார், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, இணைப்பில் ஏதோ பிரச்சனை போல.
0: ஓகே, 10:33 நிமிஷத்துக்கு நிகழ்ச்சியில் இருந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கேமை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் இருக்கும். என்ன பாட்டு வந்துருக்கு?
3: அதாவது மல்லிப்பூ, தாழம்பூ, செவ்வந்திப்பூ அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து வித்தியாசமான பூ, தங்கப்பூ. தங்கப்பூ மதராசி படத்துலேருந்து தங்கப்பூவே பாடல் வந்துக்கிட்டே இருக்கு.
0: ஓகே,
3: எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ரவிஜி அப்படிங்கிறவர் குரலில், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்புல, விவேக் கூட வரிகள்ல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே சமதோடு.

0: நேரம் 10:37 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
1: வீரா.
0: எஸ், சூப்பரான தங்கப்பூவே பாடல் வந்து கேட்டுட்டு வந்தாச்சு. அடுத்ததா நேயர்கள் கிட்ட பேச வேண்டிய டைம்.
1: யார் வந்திருக்காங்க பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு சார், உங்களுக்கான பூ செவ்வந்தியில கண்டுபிடிக்கிறீங்களா சார்? செவ்வந்தி
2: சொல்லுங்க.
1: ஏற்கனவே இந்த பாட்டை ஒருத்தர் சொல்லிட்டாரு, வேற பாட்டு சொல்லுங்க.
2: வேற பாட்டு வேணுமா?
0: ஆமா, வேற வேணும். வேற எதிர்பார்க்கறோம் உங்ககிட்ட இருந்து.
1: டக்குன்னு அதான ஞாபகம் வந்துச்சு.
2: செவ்வந்தி மலரெடுத்து ஒரு பாட்டு உண்டு.
1: செவ்வந்தி மலரெடுத்து ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு அப்படி வராது, வேற மாதிரி. செவந்தி பூ எடுத்தே ஒரு பாட்டு இருக்கு. செவந்தி செவந்தி ஒரு பாட்டு இருக்கு. செவந்தி செவந்தி
2: செவந்தி
0: வீரா உங்களுக்கு எடுத்து குடுத்துட்டு இருக்காரா, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு.
1: செவந்தி செவந்தி அதுக்கப்புறம் என்ன வரும்? ஓகே சார்,
0: வணக்கம்
1: ரெயின்போ.
3: வணக்கம்
1: சார், எம்பெருமாள் சார், நல்லா இருக்கீங்களா? என்னது
0: ரம்யா கிருஷ்ணன்ன்ற பேரை நீலாமரின் மாத்தி வச்சிருக்காங்களா அவங்க? ஓஹோ, நான் கூட எதனால கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் புரியுது.
1: ரைட், சரி.
3: சாருக்கு
1: என்ன போட்டு வச்சிருக்கீங்க?
0: அவருக்கு வந்து ஆம்பல்.
1: ஆம்பல் ஆம்பல் சொல்லுங்க சார். ஆம்பல்
3: ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ ஆம்பல் ஆம்பல்
1: இல்ல சார், புன்னகையோ
0: மப்பல் மப்பல்
3: பூக்கு. இந்த பூதான இந்த பூதான குமுதம் போல
1: இந்த பூதான் சார் குமுதம். ஆமா சார்,
3: அல்லோர் பேர் கூட செவ்வந்தி ஒரு பேர் இருக்கு. அது
1: இல்ல சார், இன்னொன்னு அள்ளி அள்ளி வரும் சார்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கோபுரத்தினம் கிரிக்கெட் குடிச்சிட்டே.
1: கோபுரத்தினம்,
4: ஹலோ.
1: ஓகே சார், உங்களுக்கான பூ ஈஸியா ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு
4: பார்த்தா
1: ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன் சீசன் வருது சார்.
0: ஏங்க இவ்வளவு ஈஸியா கொடுக்குறீங்க வீரா?
1: இத சந்திரசேகர்ட்ட கேட்டிருக்கணும். சார் செம்பருத்தி, சார் செம்பருத்தியில
0: சார் இணைப்புல இருக்கீங்க?
1: யோசிக்கிறேன், யோசிக்க டைம் கொடுங்க. செம்பருத்தி
0: என்ன
1: பூ? செம்பருத்தியா?
0: செம்பருத்தி செம்பருத்தி செம்பருத்தி
1: கரெக்டா சொல்லுங்க சார். அந்த பாட்ட
4: செம்பருத்தி பூ படத்துல வரதில்லை.
0: ஓகே சார், ஓகே,
1: அதெல்லாம் சொல்ல முடியாது. செம்பருத்தி படத்துல
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: ஓகே, உங்களுக்கும் செம்பருத்தி தான் கலாம் இடம். புரியல,
0: வேற வேற வேணுமா?
1: வேற
0: அட, எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்கோம் செம்பருத்தி. எவ்வளவு
1: கத்தரிப்பு கலர்ல புடவை எடுத்து வச்சிருக்கீங்களா? கத்தரிப்பு கலர்ல புடவை எடுத்து வச்சிருக்கீங்களா? அதனால அதனால கத்தரிப்பு பாட்டு பாடுங்க.

0: அவர் அதான் சொல்லிட்டு போனாரு செம்பருத்துல வேற பாட்டு சொல்லுங்க.
1: உங்களுக்காக பாட்டு இருக்கு என்ன குடுக்கலாம்?
0: ரோஜா பூ, ரோஜா பூ தாங்க, ரோஜா பூ தாங்க அப்படின்றாரு. சரி ரோஜா பூ, ரோஜா பூ கொடுத்தாச்சு, ரோஜா பூல பாடுங்க.
1: வீரா பாடிட்டாரு, நீங்க மறுபடியும் அதே பாடுறீங்க, வேற பாடுங்க. சரிம்மா சரி, நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
2: ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம், உங்களுக்கு செம்பருத்தி ஓகேவா?
2: தாழம்பூ பாட்டு இருக்கு சார், தாழம்பூவின் நறுமணத்தில் நீங்க சொன்னீங்கல்ல, அது எம்ஜிஆர் பாடல்.
0: ஓகே சார், நன்றி நன்றி. தாழம்பூ இல்ல,
1: அதனால்
0: நீங்கள் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பூ கொடுக்கலாம் சொல்லுங்க ரம்யா, என்ன பூ கொடுக்கலாம்?
1: இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிறது நாலஞ்சு, அது நாலஞ்சுல அதான் கொடுக்க முடியும். சரி, வாடாமல்லி, சாமந்தி.
0: சாமந்தி, வாங்க சாமந்தி.
3: சாமந்தி, அதுல எல்லாம் தெரிஞ்சது.
0: சரி,
3: சாமந்தி என்ன பாட்டு இருக்கு?
1: அவர் பாடிட்டாரு. சரிமா, நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம். வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். உங்களுக்கு வந்து செவ்வந்தி கொடுக்கலாமா? ஓகேவா?
4: செவ்வந்தியா?
0: அதாவது ஒரு பூ நாங்க சொல்லுவோம், அந்த பூ சம்பந்தமா ஒரு பாட்டு நீங்க பாடணும்.
1: எனக்கும்
4: செவ்வந்தி
0: பூவே,
1: செவ்வந்தி பூவே
4: இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. எஸ் தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து பூக்களோட பெயர் நம்ம சொல்ல, நேயர்கள் அதை கண்டுபிடிக்க, அப்படியும் தெரியலனாலும் முன்னாடி சொன்ன நேயர் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு வந்து ஆர்வமா சொல்றத பாக்க முடியுது.
0: நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு பாட்டு கேட்க போறோம்.
1: கண்டிப்பாக அருள் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மதுமிதா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல ஒட்டியானம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ்
0: ஓகே. 10:46 இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
1: 0449-298-00038 அப்படிங்கிற நம்பருக்கோ, அல்லது 0449-295-55554 அப்படிங்கிற நம்பருக்கோ கால் பண்ணலாம்.
0: ஓகே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுலு.

0: அருள் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:51 ஆகிடுச்சு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எஸ்
1: ஓகே. கெட் செட் கூட நம்ம வந்து பூக்களை சொல்லி அந்த பூவை நீங்கள் கண்டுபிடிக்க அதுலேருந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் என்ன அடுத்ததாக இணையக்கூடிய நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: இனிய காலை வணக்கம் வீரா அண்ட் ரம்யா.
1: வணக்கம்.
2: நான் சிங்கர் சிவன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
1: ஓகே, உங்களுக்கான பூ என்ன பூ கொடுக்கலாம் ரம்யா?
2: ஹலோ,
0: நீங்க எதை யோசிச்சு வச்சிருப்பீங்களே?
2: நான் எது யோசிக்கல சொல்லுங்க.
1: நீங்க எதுவும் யோசிக்கல சொல்லுங்க. வணக்கம்.
2: என்னது செவ்வந்தி பூல ஒரு பாட்டு இன்னும் யாரும் பாடலன்னு.
1: ஆமா,
2: அது டிஎல் தியாகராஜன் பாடின ஒரு பாட்டு இருக்கு, செவ்வந்தி பூவில் செய்த வீணை வெண்பனி மலரே கோலம் போடுன்னு.
1: அதுவும் நல்ல பாட்டு. நான் வந்து அந்த பாட்டு மைண்ட் வச்சு சொல்றேன்.
2: செய்த வீணை வெண்பனி
1: 90s.

0: வயசுல வந்த ஒரு பாட்டு, அதை வச்சு நான் சொன்னேன்.
1: தாமரை
0: பூல சொல்லுங்க சார்.
1: தாமரை பூ
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். அந்த ஒரு பாட்டு பெண்டிங்ல இருக்கு, பாடிட்டமா?
3: என்ன பாட்டு?
2: செவந்தியில ஒரு பாட்டு இருக்கு,
0: பாடுங்க மேடம்.
2: பாடிட்டமா? நான் தேடும் செவந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து
0: அந்தியில் பூத்தது.
2: தர்மபத்தினில
0: வரும். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இப்ப இளையராஜாவ மாறிட்டேன். ஓகே, அடுத்தது நாங்க இந்த மைண்ட்ல வச்சிருந்த இன்னொரு பாட்டு என்னன்னா, செவ்வந்தி பூ எடுத்தேன் அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். அந்த பாட்டு குமுதத்துக்கு. ஆமா, அள்ளி வருது.
2: அதுல ஒரு பழைய பாட்டு, ஒரு ரெண்டு லைன் பாடிடுறேன். அள்ளி தண்டு கால் எடுத்து அடி மேல் அடி எடுத்து, சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். பழைய பாட்டு
0: சூப்பர். அதுல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படின்ட்டு போயிடுவோம். ஓகே, நல்லா இருக்கு.
2: தேங்க்யூ,
3: நன்றி. நன்றி.
0: இணையக்கூடிய நிறைவு நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், உங்களுக்கு ரோஜாவிலே பாடுங்களேன் ஒரு பாட்டு திருப்பி. ரோஜா, ரோஜா,
4: ரோஜா, ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: அடுத்து வாங்க.
4: ஏழை என்றாலும் ராஜகுமாரருக்கு
0: வரலாமா?
4: வரலாமா? அருமையான பாட்டு சார்.
0: அருமையான பாட்டு சார்.
4: போடுறேன் நேர் விருப்பத்தில்.
0: ஓகே சார்,
4: தேங்க்யூ.
3: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
0: நன்றி, நன்றி. ஸோ அஞ்சு மணி, அஞ்சு மணியா? ஆமா, 55 11 10 55 நிமிடம்.
3: எஸ்,
0: ஓகே. இவங்க வந்து பூவெல்லாம் நிறைய கொண்டாந்து வச்சு நிறைய பேர் பாட்டு பாடி என்ன வந்து மத்தியானமே தூங்க வச்சிருக்கீங்க. இது வந்து அதான் தெரியுது.
3: எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
0: ஓப்பனிங்ல நான் வந்து ஆரம்பிச்சேன். அந்த பாட்டு கொஞ்ச நாளாவே ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுவும் வந்து அந்த குறிப்பிட்ட வாய்ஸ்ல கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மழை பெஞ்சாதானே மண் வாசம்
3: நினைச்சாலே பூ.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் அந்த பாட்டை வந்து நாங்க போடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ரவிசங்கர் எழுதின பாட்டு. ரவிசங்கர் வந்து விக்ரமன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் சில திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் யாரும் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே,
3: கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே சமத்தோடு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யூ சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். 11:03 கிச்சனை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைகிறது ஆர்ஜே வீரா தான். சின்ன வயசில் வந்து நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா. ஒரு வாட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3வது படிச்சுன்னு நினைக்கிறேன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய டிரான்சிஸ்டர் ரேடியோ டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்கி வச்சு அதிலேருந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பீக்கருங்க, பெரிய ஸ்பீக்கர் வச்சு நாங்கள் ஊருக்கே பாட்டு போடுவோம். அந்த பாட்டு எல்லாத்தையும் போடுறது யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பா தான் போடுவார். நாங்கெல்லாம் அதை போய் டச் பண்ணவே முடியாது. அவர் போட்டார்னா கேட்டுட்டு இருக்கணும். அந்த ஆம்ப்ளிஃபையரில் அவர் பாட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறார்னா, அது மேலே ஒரு பெரிய துணி எடுத்து போட்டு, ஒரு டவல் எடுத்து போட்டு பத்திரமா மூடிச்சுட்டு போயிடுவார். லேசாக அது களைஞ்சிருந்தா கூட அதை யாரோட எடுத்தது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சார். ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த பூவேலின்னு ஒரு படம், கார்த்திக் நடித்த படம் இருக்குல்ல, அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படத்துடைய கேசட்டை அவர் வாங்கிட்டு வந்திருந்தார். கேசட்டை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து உள்ள பாட்டெல்லாம் போட்டு நம்ம கேட்டுருந்தோம். கேட்டிருக்கும்பொழுது அந்த கதை சொல்ல போகிறோங்கிற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் தம்பியும் எங்கள் அப்பா வீட்டில் இல்லாத டைம் பார்த்து ஒரு நாள் வந்து அந்த பாட்டை திருப்பி நம்ம போட்டு கேட்கலாண்டா அப்படின்ட்டு கேசட்டை போட்டு கேட்டோம். கேட்கும்பொழுது எங்கள் கிரகம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேசட்டு சிக்கிக்குச்சு. அது நடக்கும்ல, கேசட்டு சிக்கி அந்த உள்ள ஒரு காயில் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதுலேருந்து நேக்காக அதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்படி ட்ரை பண்ணும்பொழுது துரதிஷ்டவசமாக கேசட்டு சிக்கின கேசட்டு என்னாச்சு, அறந்து போச்சு. அந்த நாடா அறந்தோன்னு ஐயோ ஐயோ பயங்கரமாக திட்டு வாங்க போகிறோமே, அடி கூட விழுத்துக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயந்து போய் அந்த கேசட்டை என்ன பண்ணேன்னா, நேக்காக அப்படியே அறுத்து அப்படியே எடுத்துட்டு அந்த நாடாவை எடுத்துகிட்டு மொத்தமாக அந்த கேசட்டையே கொண்டு போய் இருக்கிற தடையுமே இல்லாமல் பண்ணின்ற மாதிரி எங்கள் வீட்டு மாமரத்து கீழே ஆழமாக குழியை வெட்டி புதைச்சிட்டு அது மேலே புல் மண் எல்லாத்தையும் அள்ளி போட்டு பழைய விறகெல்லாம் எடுத்து போட்டுட்டு தடையுமே இல்லாத மாதிரி கொண்டாந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, இங்கே அந்த பூவேலி கேசட்டை எங்கே, கேசட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்குறாரு, என்கிட்டையும் வந்து கேட்குறாரு. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆனால் பயங்கர பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஓகேவா, ஐயோ கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கர பயம் இருக்குது. ஆனால் அவர் கண்டுபிடிக்கல, இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்கல. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கேட்டுட்டு எங்கேயோ அந்த கேசட்டு போயிடுச்சு, எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான், என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பேசிட்டே இருந்துட்டு விட்டார். அது வந்து அவர் கேட்காமல் இருந்தது அதில் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அப்பா அப்பா கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம்டான்ற மாதிரி. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குல்ல, சின்ன வயசில் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது ஏன்னு பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்களாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போய் அது வந்து சில தவறுகள் நடந்து அதுக்கப்புறம் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர போராட்டமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நிறைய உங்களுடைய மூளையை பயன்படுத்தி பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த க்ரைம் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி யாராவது கூட கூட இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, அதை தான் இன்றைக்கி உங்களுடன் ட்ரெயின் போல் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. 2986000038 2952055454 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த பூவேலியுடைய மெமரியை கேட்டுட்டு இருக்கும்பொழுது அந்த படத்துலேருந்து அந்த பாட்டை திரும்ப கேட்டு பார்த்தா நான் அப்படியே ஒரு 3 வயசு பையனாக மாறிடுவேன்ற மாதிரி எனக்கு தோன்றதுனால உங்களுக்காக அதே பாட்டி வந்துக்கிட்டு இருக்கு. கார்த்திக் சார்லி சுனந்தா அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி ராதா ரவி மனோரமா அப்படின்னு நிறைய பேர் பாண்ட பாட்டு வைரமுத்துடைய வரிகளில் பரத்வாஜ் மியூசிக்கில் ஸ்டேட் மியூசிக் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: அதான் அதாயா காதல்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இங்க எல்லாமே தூள்.
1: என்ன பண்ணீங்க?
2: சின்ன வயசுல நீங்க சொன்னீங்க,
1: அதே சூர்யா, நீங்களும் பூவேலி கேசட் அறுத்துட்டீங்களா?
2: சார்

0: செலவு பண்ண மாட்டீங்க, எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிருவீங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கார்த்திக். நீங்க என்ன பண்ணீங்க கார்த்திக் சொல்லுங்க.
1: சார் நானும் எனக்கும் எங்க மகன் சண்டை வந்துச்சு சார் சின்ன வயசுல. அப்ப என்ன கொம்ப தூக்கிட்டு மேல போட்டேன் சார்.
0: எது எது மேல போட்டீங்க?
1: டிவி மேல போட்டேன்.
0: இல்ல மறுபடியும் புரியல எனக்கு.
1: எங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு சார்.
0: ஓகே.
1: சண்டை சின்ன வயசுல. அப்ப என்ன பண்ண அந்த கொம்பு இருக்குல்ல,
0: ஆமா
1: அது தூக்கி டிவி மேல தெரியாம
0: டிவி மேல போட்டீங்களா? சரி சரி ஓகே.
1: டிவி உடஞ்சி போச்சு சார்.
0: சரி
1: டிவி எடுக்கவே இல்ல.
0: அப்புறம்
1: எங்க அப்பாட சொல்லிட்டேன்
0: தெரியாதா? நடக்கும்
1: பண்ணிட்டா
0: அப்பா கிட்ட அம்மா வந்து அதை காட்டி கொடுக்க மாட்டாங்க.
1: அது தெரியாம தான் போட்டேன். ஆனா டிவி
0: தெரியும், நான் தெரியாம தான் போட்டேன் அப்படிங்கிறாரு. சரி மறுபடியும் எப்ப டிவி புதுசா வாங்கினீங்க?
1: அப்புறம் வாங்கிட்டோம். ஒரு மாசம் கழிச்சு.
0: ஒரு மாசம் கழிச்சு வாங்கிட்டீங்க. ஓகே சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. ஓகே, மிஸ்டு கால் விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பழைய மெமரி என்னங்கிறது தேடி கண்டுபிடிக்கிறது யோசிக்கிறாங்க போல. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: கோவை நரசிவரம் கந்தசாமிங்க.
0: கந்தசாமி சார், உங்களுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அதிலிருந்து மாட்டிக்காம இருக்கிறதுக்காக நீங்க நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பீங்கல்ல, என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க.
2: மாட்டு
0: வண்டியில போகும்போதா?
2: மாட்டு வண்டி போடுற போது
0: டயர் வண்டியா கட்ட வண்டியா?
2: டயர் வண்டிங்க.
0: டயர் வண்டி. சரி.
2: டயர் வண்டி. அது மாட்டை போடுற போது கரெக்டா வீட்டுல இருந்து வந்துட்டாங்க அம்மா அப்பாவும்.
0: ஓகே.
2: வந்து போட்டாங்க. அடி
0: என்ன என்ன படத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்க அப்போ?
2: அப்போ சிவாஜி கணேசன் நடிச்சு போடுங்க. அப்பெல்லாம் பழைய படம் தான் எனக்கு.
0: ஓகே. என்ன படம் ஞாபகம் இல்ல?
2: இது அவங்க எம்ஜிஆர் நடிச்ச மன்னாதி மன்னன்.
0: ஓகே. மன்னாதி மன்னன்.
2: மாட்டு
0: வண்டிய விட்டுட்டு போயிடலாமா? அப்படி நிக்குமா?
2: ஆமா சார். வீடு ஒரு பக்கம், மாட்டு கொட்டகை இதெல்லாம் ஒரு பக்கம்.
0: சரி.
2: அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் வீட்டுல இருந்து.
0: ஓகே.
2: நான் எப்படியோ தப்பிச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து வண்டி ஊட்டி கிளம்புற சமயத்தில் வந்து பிடிச்சிட்டாங்க. ஐயோ பட்ட வாடுங்களே. அதை இன்னும் நினைச்சா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசி சிரிப்போங்க.
0: ஓகே சார். ஓகே சார், நன்றி சார்.
2: நன்றி நன்றி சார். நன்றி.
0: ஓகே. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கஸ்டமர் பேண்ட் அயன் பண்ணும் போது கொழுப்பு கொடுத்தேன். ஒரு மூணு பேர், மூணு பேரு பட்டன் கட்டுற பேரு ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டைலர் அஞ்சு ஆறு பேரு வேலை செய்வாங்க. அப்ப நாங்க மூணு பேர் வேலை செய்யறோம். வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணோம், அது ஓனரும் குத்து அமிச்சா போல.

0: புத்தா முடிச்சா கஸ்டமர் வந்து கடையாண்ட இல்லாங்க இது மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே ஓனர் கேக்குறாரு யாரா இது மாதிரி பண்ணுதுன்னு. ஐயோ நானும் கிடையாது கடைசி வரைக்கும் சமைச்சிட்டேன் நான் கிடையாது நான் அந்த பக்கமா போல லைன் பண்றதுக்கு இடையே மூணு பேர்ல யாராவது பண்ணிக்கிறீங்க அவர் அவங்களும் ரெண்டு பசங்க ஐயோ நானும் பண்ணல நானும் பண்ணல கடைசி வரைக்குமே சரி அது ஒண்ணே ஒத்துக்கல அது
1: ஓகே
0: அது ஆமா அருமையா இருந்து போனவா போன அவர்ல ஒரு பாட்டு கேட்டீங்களே கத்தரி பூ அழகி அந்த பாட்டு எடுக்க பாருங்க
1: கத்தரி
0: பூ அழகி கரைச்சாம்பொட்ட அழகி உன்னோட நினைப்பு அந்த பாட்டு யாரோ சொல்ல நான் சொல்றேன்
1: சரி சார் சரி சார் நன்றி சார் நன்றி சார் வணக்கம் ரெயின்போ
2: வணக்கம்
1: வணக்கம் யார் பேசுறீங்க
2: சகோதரர் நல்லா இருக்கீங்களா
1: நல்லா இருக்கிறேன் சகோதரரே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா யாருன்னு சொல்லுங்க
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்
1: குழந்தைநாதன் சொல்லுங்க சார்
2: நீங்களாவது வந்து மறைச்சி வச்சு உங்க அப்பட்ட தப்பிச்சிட்டீங்க நாங்களாம் மறைச்சி வச்சு அடிய வாங்கிட்டோம்
1: அடிய வாங்கிட்டீங்களா உங்களுக்கு சரியா மறைக்க தெரியல
2: ஆமாமா அது ஒத்துக்க சகோதரர்
1: என்ன நடந்துச்சு
2: நாங்களாம் கொஞ்சம் கேக்குறீங்க இருந்தோம்
1: ஓகே
2: அப்ப என்னாச்சுன்னா சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ரொம்ப அதாவது ஒரு என்னன்னா துடிப்பா வந்து எல்லாத்தையும் சண்டைக்கு போக நம்மள அடிக்க விடுறோம்
1: ஓகே
2: அதாவது யாரையும் வளர்ந்தா டக்குன்னு கையை வச்சிருந்தோம் அப்படி இருந்த சம்பவத்துல நாங்க அந்த கைத்திரி நூல் எடுத்தோம் நூலை எடுத்து வேற என்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு அந்த காலத்துல ஓட்டு வீடு கூட இறவானத்துல வச்சிருந்தோம்
1: பட்டு நூலா
2: அது காட்டன் காட்டன்
1: காட்டன் நூல் சரி
2: அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இலை சிக்கிச்சுனால அப்படி எல்லாம் சிக்கிச்சோம் அப்படி சிக்கிக்கும் போது நினைச்சேன் நம்புற மாதிரியே நானும் அந்த ஒரு கரில் நூலை எடுத்துட்டு போய் நல்லா கையால போட்டு இருந்து நெசிக்கி சின்னதாக்கி கொண்டு போய் எழுச்சி மரத்துல கீழே போட்டுட்டேன் குறைச்சதும் பார்த்தீங்க சரியா இருக்கல அந்த நூல் வெளியே தெரியற மாதிரி இருந்துச்சு சத்திர ஒரு கொல்ல பக்கம் போன ஒரு பார்த்துட்டு வந்து அந்த நூலை ஆரம்பிச்சுன்னு சொல்லி
1: ஓகே
2: வெளுத்துட்டேன் அப்ப
1: சரி
2: அப்பதான் என்ன இதுல என்ன தெரியும் நீங்க கரெக்டா ரெண்டு பேரும் ஆனதும் செஞ்சுட்டீங்க
1: ஆமா
2: நான் சரியா சேர்த்துனால அடி
1: ஓகே சார் ஓகே சார் நன்றி சார்
2: நன்றிங்க நன்றி
1: நன்றி 11 மணி 20 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நேயர்களே இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம் ஸோ உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் ஆர்வக்கூடாரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படி மிஸ்டேக் பண்ணும்பொழுது வீட்டில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படா எதுலையும் தப்பிக்கிறதுன்னு பயங்கரமாக ஏதாவது பிளான்லாம் பண்ணியிருப்போம் சில நேரம் மாட்டியிருப்போம் சில நேரம் மாட்டாமல் கூட தப்பிச்சிருப்போம் ஆனால் அது இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா செம்மையாக பயங்கர காமெடியாக இருக்கும்ல அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 2952055 எண்களுக்கு கால் பண்ணுங்கள் அடுத்ததாக உங்களுக்காக ஷாஜகான் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு

0: காவித்துறைக்கும் ஆசை வளர்ப்பவள் அப்படின்ற மாதிரியான வரிகளை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ ஒனிமேடன் குரலில் அந்த பாடல் கேட்டு முடிச்சோம் ஷாஜகான் படத்துக்காக. 11:25 நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வந்தவர் எங்கே போனார் அப்படின்னு தெரில. ஸோ பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளாரில் நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்ணியிருப்போம். அதை வந்து வீட்டில் மறைக்கிறதுக்காக, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட மறைக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்போம். அது செம்ம ஃபன்னியாக இருந்திருக்கும்ல, அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. பத்மாவதி மேடம், நீங்க என்ன பண்ணீங்க சின்ன வயசுல, என்ன மிஸ்டேக் பண்ணி உங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிறதுக்கு, மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க?
1: அது யாரு சொல்றீங்க, அப்பா அம்மா கிட்ட கூட அதுல நிறைய இருக்கு. அது இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் நானும் எங்க ஃப்ரெண்டும்.
0: சரி,
1: ரெண்டு பேரும் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு பேக் ஸ்கூல் விட்ட உடனே எடுத்துட்டு வந்து அங்க மங்கத்தோப்பு ஒண்ணு இருந்து வழியில.
0: சரி,
1: என்ன பண்ணா, அந்த மங்கத்தோப்பு ரெண்டு பேரும் பேக கீழே வச்சுட்டு அவளை குனிய வச்சுக்க, நான் மேல ஏறினேன்.
0: மேல ஏறி மாங்காய் பறிச்சீங்களா?
1: மேல ஏறி ஒரு மாங்காய் பறிச்சேன் சார். பறிச்சு கையில வச்சுக்கினா உடனே வந்து தோப்புக்காரு,
0: தோட்டக்காரு வந்துட்டாரு. ரைட்டு.
1: அப்புறம் என்ன பண்ண, ரெண்டு பேரும் அப்படியே தூவி வைக்கணும், கையில மாங்காய் ஏத்துக்கணும், பேக எல்லாம் ஏத்துக்கணும், சாப்பாட்டு பேக அங்க வச்சு
0: வந்துட்டேன். எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ட்டு
1: ஓட்டமா பிடிச்சி. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா எங்கம்மா பேக் நாங்க ஒன்னிலுமா ஒன்னிலுமான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாங்காய் கையில வச்சுருந்தா உடனே திரும்பி பார்த்தாக்கா கொஞ்ச நேரம் திரும்பி வாடி போய் பாக்கலாம்னு பார்த்தா அவரு சோப்பு சோப்புக்காரு அங்க இல்ல.
0: ஓகே, அதனால மறுபடியும் ரெண்டு மாங்காய் பறிச்சிட்டீங்க.
1: அப்புறம் பேக்கத்துல இன்னொரு மாங்காய் பறிச்சு ஊட்ட வந்து எங்க அம்மா கிட்ட சார் சொன்னா, எங்க அம்மா கையிலேயே வச்சாங்க சார்.
0: அது நடந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டு அதை வீட்டில் வந்து

0: சொல்லி வாண்டட் அடி வாங்கிருக்கீங்க அப்படித்தானே?
1: வணக்கம்
0: ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
2: அப்போ எப்படியும் போயிட்டு அந்த இடத்துக்கு எப்படி போனோம்னு ஞாபகம் இல்ல. ஆனா கரெக்டா என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் வந்து ஆட்டோ டிரைவர், அவரு சடனா பாத்துட்டாரு. பாத்துட்டு சம அப்படியே ஆட்டோல கூட்டு வந்து வீட்டுல எல்லார் வீட்லயும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும்
0: ஆட்டோவாமா அப்படின்ட்டா
2: ஸ்கூல் வரும் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துடுங்களா அப்படின்ட்டு சமையா ஆடி
0: வாங்கினது அப்படிப்பட்ட அடி இல்ல, எப்படி மறந்து போவோம்?
2: அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்துரு. அவளுக்கு எதுனா அவன் வந்து அடிக்கடிக்கு லீவ் போட்டு நாங்களும் லீவ் போட்டுருவோம். கூட சேர்ந்து அவ கூட இருந்துட்டு சாயங்காலம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடும்.
0: சின்ன வயசுல நிறைய மிஸ்டேக் எல்லாம் நம்ம பண்ணிருப்போம். அந்த மிஸ்டேக்ல தப்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளும் எடுத்திருப்போம். அதுல சில இதுல மாட்டிருப்போம், சில இதுல மாட்டாம தப்பிச்சிருப்போம். அது என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-0-0-3-8 எண்களை கால் பண்ணுங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்.
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: அதாவது நம்ம நேயர்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது எனக்கு இருக்கு, எனக்கு டன் கணக்கில் இந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் இருக்குங்க, நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார். தேகதாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார்.
1: ஏன் கேக்குறீங்க? செவன்த் படிக்கும் போது நண்பர்கள் எனக்கு அதுல ஆர்வத்து உண்டு பண்ணி சினிமா பார்க்க போலாமா விளையாடாருனாங்க சார்.
0: ஓகே.
1: ஸ்கூல்ல கட் அடிச்சு சினிமா போயிட்டேன் சார். போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் சார். வந்த உடனே இன்னொரு நண்பர் என்ன பண்ணிட்டாரு, ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அந்த நோட்டு இது எட்டாந்து எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சார்.
0: ஓகே.
1: வகையா மாட்டிக்கிறேன் சார். எங்க அம்மா வந்து ஸ்கூல் போகாம எங்கடா போனேன்னு கேட்டாங்க. சார் இது மாதிரி சமாளித்தேன், அப்புறம் இது மாதிரி அப்புறம் உண்மையை சொல்லி
0: மாட்டிக்கினேன். எங்க அம்மா வழியில் சரண்டர் ஆயிடுவோம்னு ஆயிட்டீங்க.
1: ஆமா சார். அப்புறம் என்ன பண்றது, எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாத இருந்தேன். அப்புறம் எப்படியோ தெரிஞ்சு எங்க அப்பா ரெண்டு அடி அடிச்சா சார்.
0: ஓகே, ரெண்டே ரெண்டு அடி.
1: ஆமா சார், இனிமேட்டு போக கூடாது. ஆமா, அதுல இருந்து சினிமாக்கெல்லாம்

0: சொல்லாம போறதில்ல சார்.
1: அப்புறம்
0: ஃப்ரெண்டுகள்லாம் ஸ்கூல் முடிச்ச பிறகு அப்புறமா போக ஆரம்பிச்சேன் சார்.
1: லீவ்லாம்
0: போக ஆரம்பிச்சோம்.
1: ஓகே சார், சூப்பர் சார்.
0: அதுல இருந்து சினிமா பாட்டுலாம் நிறைய கேட்பேன் சார்.
1: சரி,
0: ஆமா சார், நல்ல சூப்பர் பாட்டெல்லாம் பாடு ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க.
1: ரொம்ப
0: நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி சார்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம், திருநெல்வேலியில இருந்து காமராஜ்.
1: காமராஜ் சார், உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான மெமரிஸ் என்ன இருக்கு?
2: வந்து என்னுடைய தங்கை வந்து பக்கத்துல எங்க அத்தை வீடு இருக்கு.
1: ஓகே,
2: அதுல ரோஸ் செடி வச்சிருந்தாங்க. நல்ல பூ பூத்துருந்து, ரெண்டு பூ பூத்துருந்து. ஏன்னா எனக்கு அது பறிச்சுட்டானே
1: அப்படின்னா
2: பறிச்சு கொடுத்துட்டேன். எங்க அம்மாட்ட வந்து அன்னைக்கு சாயங்காலமே வந்து எங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க, ரெண்டு ரோஸ் பூ நல்ல பூத்து இருந்தது, அதை யாரோ பறிச்சுட்டாங்க அப்படின்னு.
1: என்னுடைய
2: தங்கை வந்து மாட்டி விட்டாங்க,
1: அண்ணன்
2: தான் பறிச்சான்.
1: பறிச்சு கொடுத்து தங்கச்சிக்கு தான் கொடுத்தீங்க?
2: ஆமா, இன்னைக்கு நாளைக்கு என்ன, நாளைக்கு என்னெல்லாம்
1: செய்வான். உனக்கு தானமா பறிச்சு கொடுத்தேன்.
2: அது நல்ல அடி, நல்ல உதகிடத்து. நான் அப்ப கூட எங்க அம்மா அப்ப அப்பாவுனால எதுவும் சொல்லல. அதுல வேற இப்படி வேற சொல்லிட்டா, இன்னைக்கு இதை செய்தவன் நாளைக்கு என்னெல்லாம் செய்வான் அப்படின்ட்டா.
1: ஐயோ, பயங்கர டேஞ்சரான சிஸ்டரா இருந்திருப்பாங்க போல இருக்க.
2: ஆமா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவ தனியா இருக்கையில நான் கூப்பி சத்தம் பண்ணுவேன். அவளை வந்து நான் வந்து ஜெயந்தி அவா பேரு, நான் வந்து சொல்றேன், அவ பட்ட பறி சொல்லி கூப்பிடுவேன், முண்டகினி உனக்கு தானே நான் படிச்சிருந்தேன், மனக்கிட்டே என்னை காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா தூரத்துல இருந்து, எங்க அம்மா தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க. தூரத்துல இருந்து கேட்டு வந்துட்டு சொல்றாங்க, உனக்காக தானே இப்படி செஞ்சிருக்கான், நீ மெனக்கட்டி அவனுக்கு சொல்லி அடி வாங்கி கொடுத்துச்சிய, நீ எல்லாம் எப்படி எப்படி ஆளா இருப்பிய
1: கலப்பிட்டா இருப்ப
2: அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க.
1: அதை
2: இன்னும் நினைச்சாக்கி ரொம்ப சின்ன வயசுதான், அதை நினைச்சாக்கி அப்பவுமே என் தங்கச்சி எவ்வளவு கிருமலா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.
1: இப்ப எப்படி இருக்கிறாங்க?
2: நன்றி
1: சார், நன்றி சார். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லலாம். 298-6-0-0-3-8-2-9-5-2-5-5-4 ஆனாலும் அவங்களுக்கு தான் அந்த பூவை பறித்து கொடுத்துருக்காரு. அநியாயத்துக்கு மாட்டி கொடுத்துருக்கீங்க. நியாயமா ஜெயந்தி மேடம் இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ பிரியமானி தோழி படத்தில் இருந்து அடுத்த பாட்டு கேட்க போகிறீங்க. உன்னி மேடம் கல்பனா பண்ண பாட்டு, பா விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி

0: எல்லாமே தோலு.
1: பன்னெண்டு மணி 43 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க பொழுது ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் வீரா கூட என்ன விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்கை வந்து மறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து அது ஃபன்னியாக முடிஞ்சிருக்கோம், அதில் அடி வாங்கியிருக்கலாம், மறைச்சும் கூட இருக்கலாம். அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: சார் வணக்கம். சார் ராஜேஷ் சார், அம்பத்தூர்லேருந்து.
1: சொல்லுங்கள் ராஜேஷ், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன நடந்திருக்கு?
2: ஆமா சார், ஒரு தடவை நானு என் தங்கச்சி எங்க அம்மா வந்து கோயிலுக்கு புறப்பட்டோம். அது தெருமுனையில இருக்கிற கோயில் பக்கத்துலதான் இருக்கும். முனையில ஒரு கடையில என்ன பண்ணாங்க, வெத்தலை பாக்கு பழம் ரெண்டு பழம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். என் தங்கச்சி ரெண்டு எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட என் கையிலேயே கொடுத்தாங்க. என் கையில கொடுத்தோடனே என் தங்கச்சி சண்டை போட்டான், அவன் கையிலேயே எல்லாம் கொடுக்குறியே என் கையில கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டு அவன் என்ன பண்ண, அந்த வெத்தலை பாக்கெல்லாம் அவங்க கையில வாங்கிட்டு பழத்தை மட்டும் என் கையில கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ண, பாக்கெட்ல வச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கோயில் வாசப்பள்ளில வரும்போது எங்க அம்மா கேக்குறாங்க, வெத்தலை பாக்கு கொடுறா அப்படின்னு. உங்க கூட என் தங்கச்சி கொடுத்தா பழத்தை கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ண, பழத்தை பாக்கெட்ல ஊத்து பார்த்தா ஒரு பழம் தான் கொடுத்தேன். ஏன் ஒரு பழம் கொடுக்குற, ரெண்டு பழம் வாங்கினோமே, எங்கடா ஒரு பழம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ண, இந்த ஸ்டோக்ல வர மாதிரியே என்ன
1: பண்ணமா
2: இது அப்படின்னு ரொம்ப கோயில் கிட்ட வந்துட்டோம். கேக்குறாரு பூஜை பொருள், எங்க அம்மா கேக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏய், ரெண்டு பழம் வாங்கினோமே, அந்த அம்மா ரெண்டு பழம் கொடுக்குறாங்க கடையில, ஒரு பழம் தானே கொடுக்குற, இன்னொரு பழம் எங்கன்னு கேக்குறாங்க. அதாம்மா தொலைஞ்சிருக்குன்னு சொல்லல, அதாம்மா இதுன்றேன். என் தங்கச்சி வேற அந்த அதே இந்த கோவை சார்ல கிண்டல் பண்ற மாதிரி, அண்ணே அங்க போனீமா, ரெண்டு பழம் வாங்கணுமா, ஒரு பழம் இதோ இருக்குது, இன்னொரு பழம் எங்கனே
1: அப்படின்ட்டு
2: எல்லாம் பயங்கர சிரிச்சுட்டே. ஆக்சுவலா அது என்ன ஆயிடுச்சு, தின்னுட்டியா அந்த பழத்தை அப்படின்றாங்க. இவ்வளோ தின்னலாம் இல்லைன்னா தெரியல என்ன ஆயிடுச்சு தெரியல, அதான்மா இது அப்படிதான்மா
1: இதுன்றேன்.
2: ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு, அந்த பழம் வரும்போது எங்க கீழே விழுந்துச்சு.
1: சரி,
2: அத நான் என்ன பண்றேன், சமாளிக்கிறதுக்காக அதாம்மா இது அதாம்மா, அந்த அம்மாவே ஒரு பழம் தான் கொடுத்தாங்க, நீ ரெண்டு பழம் கொடுத்தன்னு சொல்ற அப்படின்ட்டு ரொம்ப சமாளிச்சோம். இது வரைக்கும் அந்த ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போது எல்லாம் எங்க அம்மா என் தங்கச்சியும் எங்க அம்மா இதே வச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க.
1: சூப்பர்.
2: பழத்தை தின்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டான்,
1: பழகட்டக்காரன் படம் மாதிரி ஒரு வாழைப்பழ காமெடி உங்க குடும்பத்துல நடந்துருக்கு.
2: ஆமா ஆமா சார்.
1: சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ,
2: ரொம்ப தேங்க்யூ.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன நடந்துச்சு?
3: ப்ரோ என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி அம்மா அப்பா நான் மூணு பேருமே படுத்துக்கு போலாம் அப்படின்ட்டுன்னு போயிருந்தோம் ப்ரோ. அப்ப அந்த சமயம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். அவனுக்கு தெரியவே தெரியாது நானும் எங்க அம்மா அப்பா எல்லாரும் படுத்துக்கு போறோம்னு. ஏன்னா அவன் வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான் விளையாடுறதுக்கு. அவன் கண்ணுல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானு ஒளிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா நான் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டான். என்னடா நீயே, நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா படத்துக்கெல்லாம் வர, நான் ரொம்ப பிஸின்னு வேற சொன்னேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னேன், இல்லடா திடீர்னு அம்மா அப்பா கூப்பிட்டுட்டாங்க, நீ கண்டிப்பா படத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அப்படின்னு. அவன் கண்ணுல நான் படமாட்டேன்ட்டு இங்க ஒளியறேன் அங்க ஒளியறேன். ஆனா கரெக்டா பாருங்க, 100 பேர் பக்கம் அந்த சினிமா தியேட்டர்ல இருந்திருப்பாங்க. கரெக்டா அவன் கண்ணு எப்படிதான் என்ன கண்டுபிடிக்க தெரிஞ்சதோ, அந்த சமயத்துல அவங்க கிட்ட அப்படியே அகப்பட்டு ஒரு மாதிரி சிரிச்சு அத சமாளிச்சிட்டேன். அது என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்.
1: ஓகே சந்திரசேகர், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, 11:47 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணையக்கூடிய இடத்து நேயர். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கண்ணன்.
1: சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி என்ன சம்பவம் நடந்துச்சு?
4: அதாவது நான் என்ன செய்வேன், பயங்கரமா வாழ்ந்தானு அப்பா அடி செம்மாதி அடிச்சு விட்டாரு.
1: எதுக்கு அடிச்சாரு?
4: கூடாதுன்னு பாத்தினா பண்ணிட்டேன்.
1: எதுக்கு அடிச்சாரு?

0: வாழ்க்கிற மூலம் போய் யாராவது அடிச்சு போட்டு வந்துருவேன், இல்ல கள்ளத்துக்கு அடிச்சு போட்டு வந்துருவேன்.
1: ஓ சரி சரி ஓகே, அந்த மாதிரியா நீங்க?
0: அந்த மாதிரி சரின்ட்டு நான் காலைல ஒருத்தர் அடிச்சு போய் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு ஊர் சுத்திட்டு திருப்பி ஒரு மதியானம் போகலாம், வீட்டுக்கு போகலாம், சாப்பிட போலாம் போனாக்க கஷ்டம் நிக்கிறாரு கம்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு. செவ்வாங்க வச்சு வச்சுட்டு உட்காந்து வச்சுக்காரு போட்டுருக்கிறது தெரியாது.

0: அந்த 20 ரூபா வாங்கிட்டு தேனி கிளம்பினேன். தேனி எங்க அப்பா வீடு
1: கிளம்பினேன்.
0: இந்த போன் தெரங்க என்ன எங்க அப்பா அப்பா என்ன தெரங்க போட்டுக்கு நான் ஒரு 3 நாள் ஆயிப்போச்சு. அப்பெல்லாம் போன் வசதி கிடையாதுல்ல.
1: ஆமா
0: தேடிக்கிட்டு அப்புறமா இந்த போறவங்க வர்றவங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போறவங்க வர்றவங்க விஷயம் கேள்விப்பட்டு அவளை வந்து கூட்டு போய் என்ன சமாதானப்படுத்தி இது பண்ணி
1: பருத்தி பருத்தி பஞ்சு எடுத்து வித்ததுக்கு கிடைக்கலையா திருப்பி
0: பாத்தி எடுத்து அவர் தெரியாது இல்ல
1: தெரியாது. சரி
0: அவ்வளவு நம்ம தோட்டத்துல அவ்வளவு இருக்குல்ல எங்க வீட்டு போகுது. அப்ப கேட்டாரு ஆனா காசு இதுல கேட்டாரு நீ கொடுத்த காசுல கொஞ்சமே இருந்துச்சு நான் செலவு பண்ண வச்சிருந்தேன் அது போன அப்படின்ட்டேன்.
1: ஓகே ஓகே ஓகே சார் நன்றி சார்
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆக்சுவலாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது சின்ன வயசில் ஏதாவது ஒன்று பண்ண நினச்சி அதில் வந்து சில தவறுகள் நடந்திருக்கும், மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்கை எப்படி வீட்டில் மறைச்சிங்க, அப்படி மறைக்கும்பொழுது மாட்டிக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் நான் கேட்டுட்ருக்கேன். இதுலேருந்து டைவெர்ட் ஆகாமல் நீங்கள் பேசுங்க, யார் கால் பண்ணாலுமே அந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முடி சந்திரசேகர் சொல்லும்பொழுது அவர் அதுலேருந்து டைவெர்ட் ஆகி வேறு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் ரெயின்போ. மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி பண்ணீங்க, அதனால நீங்க மாட்டீங்களா இல்லையா வீட்டுல அதான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: அதாவது தலகாணியை வச்சுட்டு மேல பெட்டு போட்டுட்டு நண்பர்கள் திரைப்படுத்த
1: போயிடுவோம்.
0: ஆனா ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க
1: அதையும் தலகாணி வச்சுட்டு வச்சுட்டு கிளம்பி போயிடுவீங்க.
0: ஆனா ஆள் பட்டு ரூபாய் தலகாணியை வச்சிருந்தா
1: கிள்ளி படத்துல விஜய் பண்ணதை விட பயங்கரமா பண்ணிருக்கீங்களேங்க.
0: என்ன
1: வயசு இப்ப உங்களுக்கு? 80 வயசு. இது நடந்து எத்தனை வருஷம் இருக்கும், எத்தனை வயசுல இதை பண்ணிருப்பீங்க? ஒரு 15-16 வயசுல பண்ணிருப்பீங்களா?
0: 15-16
1: வயசு. சரி என்ன படத்து என்ன படம் பாத்தீங்க அப்போ?
0: பரிசு பரிசு அன்ன இல்லம்
1: அன்ன இல்லம். ஓகே
0: ஒரு
1: படம் ஓடும் ஒரு தியேட்டர்ல எப்படி சார் ரெண்டு படம் ஓடுச்சு? காலையில ஒண்ணு ஈவினிங் ஒண்ணா?
0: அப்படி.
1: சரிங்க சார் சரிங்க சார். ஒரு நாள் முழுக்க வீட்டுல ஆளே இல்லைன்னா அப்புறம் தேடி கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. தலகா தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு
0: நினைச்சுப்பாங்க.
1: சரிங்க சார் நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கால் பண்ணி சொன்னதுக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குள்ள இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம், இந்த மாதிரி என்ன பண்ணீங்க நீங்க?
2: நிறைய சுட்டி பண்ணிருக்கோம்ப்பா. ஏதாவது விளையாண்டுகிட்டே இருப்பான், அப்ப என்ன செய்வான், ஊரனுக்கு போயிருவான் என் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து. போய் நல்லா தண்ணியில குளிச்சு அந்த ட்ரெஸ் காயறது வரைக்கும் இந்த வயசுல அரச மரம் பிள்ளையாரு இருப்பாரு, அதுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு அது ட்ரெஸ் எல்லாம் காஜ பிறகு அப்படியே வந்துருவான் வீட்டுக்கு. அப்பா என்ன செய்வாரு, அப்பா நான் குச்சி வச்சுட்டாரு, அம்மாக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. செல்லம்மா வச்சுருவாங்க. அப்பா சொல்லுவாரு, எங்க போயிட்டு வரீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னா, கண்ணு செவக்க செவக்க இருக்கான், இல்லையே எங்கேயும் போகலையே, இந்த ஐயா முனி ஐயா பையன்லதான் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிருப்பான். குடிச்சிட்டு வந்து விளையாடுவான். அதே மாதிரி இந்த சோறாக்குவான், கூட்டாந்து ஆக்குவான். அதுக்கு வீட்டுல உள்ள அந்த காய்கறி ஏதாவது இருந்தா மிளகாப்படி இந்த அரிசி இதெல்லாம் எடுத்துட்டு போவான். அது கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி வீட்டுல கிடக்கும் போது அம்மா பாத்துட்டு, இந்த அரிசி எல்லாம் சிந்தி கிடைக்க இது யாரு பண்ண வேலை அப்படின்பாங்க. என்னையே நாங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா கூட அஞ்சு ஒரு ஆக்கி எல்லா கொள்ளையில வச்சு எல்லாருமே ஆக்கி இந்த பூரசம் இலையில வச்சு சாப்பிட்டுட்டு வருவோம்ப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள்லாம் பண்ணது இன்னைக்கு நினைவுபடுத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிகள்.
1: நன்றி மேடம் நன்றி மேடம்
2: நன்றி.
1: ஓகே, இதோட நிகழ்ச்சியை வைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 11:54 ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதுலேயும் அந்த ஜெயந்தி மேடம் அப்படிங்கிற ஒரு தங்கச்சி, அந்த ரோசாப்புக்காக அண்ணனை மாட்டி விட்டிங்களே, உங்களை வந்து என்ன பண்ணுறேனே தெரில, அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க, அதனால் நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன்னு அவர் சொன்னார் பாருங்க.

அதை நினச்சி நான் வந்து பூரிச்சு போகிறேன். பூரிச்சு போகலாமா இல்லையான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம், அடுத்த உங்களுடன் ரெயின்போவில் மீட் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக வந்து இப்போ ஒரு மணிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எம்எஸ்வி கண்ணதாசன் காம்போவுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அடுத்தது 12 மணிக்காக ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சிக்கு நம்ம பவானி மேடம் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஸ்டார் படத்திலிருந்து பாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உன்னிமன்னன் பாடின பாட்டு வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரமான் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்டு ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: ஊத்தி வந்து போடுமாறு இங்க எல்லாமே சமதுல.
1: நேரம் 12 மணி, தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவி குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவி குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவி குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவி குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவி குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 800,000 ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவி குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1,00,000 குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10,00,000 ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக

பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ் மக்களே, ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க நான் நம்புறேன். எஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை மறுபடியும் இந்த நிகழ்ச்சி வழியா சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிச்சயமா நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். எஸ் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நான் உங்களுக்காகவே சூப்பரா யோசிச்சு ஒரு நல்ல கேள்விகளோட தான் வந்திருக்கேன். எஸ் நம்ம ஸ்நேகிதிகள் எல்லாரும் என்னோட நீங்க பேசி உங்களுடைய என்னுடைய கேள்விக்கு நீங்க கொடுக்க போற உங்களுடைய பதில்களை கேட்க நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். ஸோ எஸ் நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே பாத்துடலாம். என்ன நீ சேஞ்ச் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறது ரொம்பவே கிளியரா தெரியுது. எஸ் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ரொம்பவே யோசிச்சு சரி ரொம்ப நாளாச்சே, நம்ம மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடந்து வருவோம், அதுல சில விஷயங்கள் நம்ம மனதுல வந்து ரொம்ப ஆழா அதிகமா வந்து பதிஞ்சிருக்கும். அந்த நினைவுகள் வந்து இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சி, திரும்பவும் இன்னொரு தடவை அங்க போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. இன்னொரு தடவை இப்ப எனக்கு அந்த டைம்ல அந்த நினைவு தெரியல, ஆனா அப்பவே அவ்வளவு நான் என்ஜாய் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு திரும்ப ஏதாவது ஒரு டைம் கிடைச்சிச்சுனாக்கா, நான் அங்க போய் அதே வயசுல அப்ப என்ஜாய் பண்ணதை நான் இப்போ இருந்த நல்ல நினைவு தெரிஞ்சதோட நான் என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து ஆசைப்படுற சில விஷயங்கள்லாம் என் மனதில் தூண்டிகிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி பவானி உன் விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கேன், என்ன கேள்வி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது என் காதுக்கு நல்லா கேட்குது. எஸ் என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டைம் ட்ராவல் மிஷின் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்கு நான் திரும்பவும் போகணும், அந்த மொமெண்ட்டை திரும்ப நான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி வந்து உங்களுக்காக நான் கேட்குறேன். ஸோ எஸ் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய செல்ஃபீஸ் எடுங்க. அண்ட் நம்ம தோழிகளுக்கான ஒரு பிரத்யேக ஷோ அப்படின்றதுனால நம்ம தோழிகள் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தோழர்களுக்கு அடுத்த ஷோவில் நம்ம வந்து பேசிப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா 2986003 அல்லது 2952055544 என்று எனக்கு நீங்கள் கால் பண்ணி என்னோட கூட நீங்கள் பேசலாம். எஸ் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்னென்ன வித்தியாச வித்தியாசமான பதில்கள்லாம் கொடுக்க போகிறீங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட் அப்படியே மைண்டில் அப்படியே கொட்டி கிடக்கும். ஆஹா இது இது ஐயோ அந்த இது ஐயோ ஸ்கூலில் மிஸ் அன்னைக்கு இது பண்ணாங்க என்னை பாராட்டினாங்க அதை இது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் எந்த விஷயத்தில் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. அதை கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எஸ் நான்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஹரிச்சரண் மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரலில், வாளி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், முகத்தை எப்பொழுதும் மூடி வைக்காதே என்ற பாடலை தொட்டால் பூமலரும் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு வர நேரம் 12:16. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து? ஜெயலட்சுமி மேம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எந்த அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு நாளை நீங்க திரும்பவும் போய் பாக்கணும்னு விரும்புறீங்க?
1: நாங்க ஒரு முறை ராமேஸ்வரம் இருந்தோம், சொந்த காரு.
0: ஓகே.
1: அங்க இருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அடிச்சது அந்த ஆற்றல் முனை பார்த்தா நல்லதுன்னாங்க.
0: ஓகே,
1: நல்லா இருக்கும். நாங்க கார்ல போக முடியாது, அதை விட்டுட்டு வேற கார்ல போனாதான் அவங்க வச்சிருக்க கார்ல ஒரு 2,300 ரூபாய் வாங்கினாங்க.
0: ஓகே.
1: அது கடலோரத்துல அப்படியே போச்சு அந்த காரு. அப்புறம் ஆற்றல் முனைக்கு போட்டு போயிட்டு அங்க அவங்க எல்லாம் யாருமே கடல்ல இறங்கல, மேல இருந்துதான் பாத்தாங்க. அப்புறம் திரும்ப வரும்போது தனுஷ்கோடி வந்தோம். அந்த மீனவர்கள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. தனுஷ்கோடியில அவரு ஐயா அப்துல் கலாம் படித்த பள்ளி, அதெல்லாம் பார்த்தோம்.
0: சோ நீங்க வந்து அன்னைக்கு ராமேஸ்வரத்துல என்ஜாய் பண்ணனால திரும்பவும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, கரெக்டா? நலமா இருக்கீங்களா? நன்றி மேம். சொல்லுங்க, நீங்க எந்த நாள் நீங்க திரும்பவும் போய் என்ஜாய் பண்ண விரும்புறீங்க?

0: ஏற்காடு.
1: ஓகே ஓகே.
0: அங்க போய் ஜாலியா
1: கொண்டாடி குடும்பமா போய் ஏற்காடு என்ஜாய் பண்ணதை திரும்பவும் போய் நான் என்ஜாய் பண்ணுவோம். அந்த நாள் திரும்பவும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அன்னைக்கு திரும்பவும் போய் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்டா? சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, எஸ், நம்ம அடுத்த காலர் என்ன சொல்றாங்க பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம் வனஜா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
1: இருக்கேன் மேடம். சொல்லுங்க, நீங்க எந்த நாளுக்கு திரும்பவும் டைம் டிராவல் மிஷின் போறீங்க?
2: என்னுடைய பள்ளி பருவ மேடம்.
1: ஆஹா,
2: என்னோட பள்ளி பருவத்துல வந்து அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த பேக் மாட்டிட்டு ஓட்டுறது, அந்த அப்ப வந்து நம்ம ஸ்கூல் போகும்போது காலையில அந்த ரேடியோல வந்து உங்கள் இருப்பதும் போடுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பேக் மாட்டின்னு அந்த ஒரு மாதிரி பைபா இருக்கும் போது போட்டுட்டு
1: தொடர்ந்து நம்ம பேசுவோம். நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் அதிகமா பதில் சொல்றதுக்காக நம்ம காலேஜ் வந்து அப்படியே லைன்ல காத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் பவானி, எனக்கு இந்த நாளுக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: ராஜலட்சுமி
1: மேம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கலாம் மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும்மா. சொல்லுங்க, நீங்க எந்த நாளுக்கு திரும்பவும் போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அதே நாளா?
3: அதே நாள் ரெண்டு விஷயம். நான் குழந்தை பிறந்த எங்க அப்பா சாரி, எங்க அப்பா அந்த காலத்துல சிங்கப்பூருக்கு போனாராம். அவரு திரும்பி வர்றதுக்கு 5 அந்த மாதிரி குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது உங்க அப்பா வந்திருக்காங்க, உங்க அப்பா வந்திருக்காங்க அப்படியே ஓடி. அப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, லேடி சின்ன பசங்கன்னா சும்மா குளிச்சுட்டு அப்படியே ஓடியாரு. அவரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நினைச்சாலே சிரிப்புல வருது. அப்படியே ஒடியாந்து நீ பாத்துட்டு நிக்க, நீ பாத்துக்கிட்டு நிக்கும் போது அப்பாந்துட்டு போயெல்லாம் இந்த கத்தி புடிச்சுக்கணும் அவங்க, இதுதான் நம்ம பாப்பாவா அப்படின்னு அவரு கேக்குறாரு. அது வந்து இன்னும் எனக்கு மறக்காது. அதே மாதிரி இன்னொன்னு ஒன்று என்னன்னா, எல்லாருக்குமே இந்த பள்ளி பருவத்தை விட இந்த கல்லூரி பருவம், அது பாருங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஜாலியா அந்த மனசுல எந்த ஒரு ஃப்ரீ பேர்டுன்னு சொல்லணும், கோல்டன் டைம்னு கூட சொல்லலாம். அந்த அதுவும் இந்த பொம்பளைங்கிற லேடிஸுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரி நாட்களை வந்து அது வந்தா எப்பா அதுதான் பெரிய
1: வரப்பிரபாதம்.
3: எந்த சிந்தனையும் இருக்காது, அப்படியே அது பறக்கிறது மாதிரி நடக்கிறது மாதிரி அதை எப்படி கம்பேர் பண்றதுன்னே
1: தெரியல. ரொம்ப
3: அந்த பருவம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: வா வா, சூப்பர்மா, சூப்பர், ரொம்பவே அழகா உங்களுடைய இதை சொல்லும் பொழுது நாங்களே அந்த இடத்துல போய் நின்று ஆமால நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நாங்க என்ஜாய் பண்ணோம். நன்றிமா, வாழ்த்துக்கள்.
3: நன்றிப்பா.
1: ஓகே, சோ எஸ், நம்ம மேற்கொண்டு அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? திரும்பவும் போய் பாக்கணும் அதே நாள்ல நான் என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டு, எந்த நாள் சொல்லுங்க?
4: அந்த நாள் அந்த நாள் என்ன பண்ணவங்க 5 வரைக்கும் கை வந்து காது கட்டினாதான் கேட்பாங்களாம்.
1: ஓகே, ஸ்கூலுக்கு
4: எங்க அப்பா என்ன பண்ணாரு, 5 ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு நடந்துட்டு போலான்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா?
1: என்ன பண்ணாங்க?
4: எங்க அத்தை எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து குதிரை வண்டிமா, குதிரை வண்டி.
1: ஓகே,
4: அந்த குதிரை வண்டியில உட்கார வச்சுக்கணும், போய்தான் என்ன ஸ்கூலுக்கு சேர்க்கணுமா 5.
1: ஓகே,
4: அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க எங்க என்னக்குமே 1வதுல. அப்புறம் 5, 6, 8, 10, 11 ஏதோ அவங்க புரிஞ்சுல படிச்சேன். அந்த ஞாபகத்தை இப்ப எங்க பவானி வண்டி எனக்கு உண்டாச்சு, சந்தோஷமா இருக்கு.
1: சூப்பரா. சோ அந்த குதிரை வண்டியில நான் போனேன்.

0: நிச்சயமா போனேன் ஸ்கூலுக்கு, அதுவும் அப்படியே ராஜா மாதிரி நான் கதிர வண்டியில போனேன் அப்படின்னு
1: சொல்லிட்டு. அதுக்கே வந்து எங்க அத்தையெல்லாம்
0: என் பிள்ளை எப்பவுமே எனக்கு ராஜா தான் அப்படின்னு சொல்லி அப்பா நினைப்பாங்க இல்லையா. ரொம்ப சந்தோஷமா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ், நம்ம காலேஜ் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய எந்த நாட்களுக்கு அவங்க திரும்பவும் போகணும், எல்லாருமே அந்த குழந்தை பருவத்தை ரொம்ப என்ஜாய் பண்றோம் இல்லையா. திரும்பவும் அந்த டைம்ல நான் போய் பார்க்கணும், அந்த டைம்ல எல்லாம் நம்ம வந்து எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம், கவலை கண் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படிலாம் ஓரம் வச்சுட்டு நம்ம பாட்டு ஃப்ரீ பாடா அப்படியே சுத்தி திரிவோம், என்ன நடக்கட்டும், எங்க அம்மா கிட்ட நான் அடி வாங்கினாலும் நான் வந்து அடம்பிடிச்சு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், என்ன எதுவுமே தெரியாது, ஆனா அவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பவுமே பொங்கிட்டு இருக்கும். சோ எஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்களுமே வந்து தெரிவிக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு சாங் கேட்டுட்டு வரலாம். கண்ட நாள் முதலா என்ற திரைப்படத்தில் இருந்து மேற்கே மேற்கே என்ற பாடல் தான். சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்ல, தாமரை வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா சாம்பிள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க, இது நமது FM 91.4, எல்லாமே சமதுல.

0: நேரம் 12:29 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது ஹாய் ஸ்நேகிதி. எஸ், நம்ம ஸ்நேகிதிகள் எல்லாருமே நிறைய தங்களுடைய பதில்களை சொல்றதுக்காக ஆர்வமா அப்படியே காத்துட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: மாலினி, அம்மா நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க எந்த நாளுக்கு திரும்ப போகணும்னு பாக்குறீங்க?
1: நான் 6-7 படிக்கும் போது, 11-12 வயசுக்கு. ஏன்னா அப்போ பெண் பிள்ளைங்க எல்லாம் எங்கும் கொஞ்சம் வயசுலாம் வெளியிலாம் விட மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே விடாது, போகக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடியாது. 11-12 வயசுன்னு வச்சுக்கோங்க, தாத்தாவை பாட்டி வீட்டுக்கு போலாம், ஜாலியா இருக்கும். அப்புறம் வயலுக்கு எல்லாம் வண்டி, மாட்டு வண்டியில அனுப்புவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த மாட்டு வண்டியில போவோம்.
0: மாட்டு வண்டியெல்லாம் போயிருக்கீங்களா? சூப்பர்.
1: ஆமா, மாட்டு வண்டியில போய் அப்புறம் இந்த நெல் எல்லாம் அறுக்கும் போது இந்த வைக்கல் போர்ல மேல உட்கார்ந்துக்கிட்டு நேரமா உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் வருவோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது, அதான் ஜாலியா இருக்கும். அப்ப விட மாட்டாங்க வீட்டு. அள்ளி போடுவோம், கதிர எல்லாம் அள்ளி போடுவோம். அடிச்சு அந்த அடிச்சா கூட அந்த தூசி எல்லாம்
0: அதெல்லாம்
1: அந்த தூசி எல்லாம் முறை வச்சு அப்படியே பண்ணுவோம். அப்பதான் நெல் எல்லாம் கதிர் அடிக்கும்.
0: ஆமா, ஆமா, சொல்லுவாங்க.
1: ஆமா, இப்ப நாம தான் கதிர் அடிப்போம். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு ஆசையா இருக்கும். கூட போயிருவோம். அது மாதிரி காய்கறி பறிக்கிறது, அது மாதிரி அந்த தோட்டத்துக்கு பிறகு ரொம்ப ஜாலியா இருக்கும்.
0: அப்ப அந்த 6வது 7வது வயசை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க? ஓகே. ஸோ எஸ், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, எங்கள் மிஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னுடைய குழந்தை பிறந்த டைமை வந்து நான் ரொம்பவே வந்து மறக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு திருமணமான அந்த 3வது நாட்டு போடுற அந்த தருணத்தை நான் திரும்பவும் போயிட்டு என்ஜாய் பண்ணணும். அப்போல்லாம் நான் வந்து அழுதுட்டேன், இப்போ வந்து நல்லா கண்ணெல்லாம் திறந்து பார்த்து ஐ எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்லாம் சொன்ன ஞாபகங்கள்லாம் இருக்கு. ஸோ எஸ், நீங்கள் அடுத்து நம்ம கவலர்ஸ் யாரெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா மேம், நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க என்ன நாள திரும்ப போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: நான் 5th படிக்கிறப்போ ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துட்டேன்.
0: ஓகே.
2: நிறைய பேர் கலந்துருந்தாங்க, நான் தான் பிரைஸ் வின் பண்ணேன்.
0: ஓ, சூப்பர்.
2: அந்த நாளைக்கு திருப்பி போகணும்.
0: ஓகே, அன்னைக்கு பாராட்டு மழையில அப்படியே குளிச்சிருப்பீங்க, கரெக்ட்டா?
2: ஆமா, அது இப்ப நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அந்த என்ஜாய்மென்ட் தெரியல,
0: கரெக்ட்.
2: ஓகே, பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு இப்ப நினைக்கும் போது திருப்பி போய் அதை விட ஒரு நிறைய டைம் என்ஜாய் பண்ணணும்.
0: நிச்சயமா, நிச்சயமா, ரொம்பவே சூப்பரா இருந்தது. நன்றிமா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஓகே, நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஓகே. ஸோ எஸ், நம்ம வந்து அவங்க சொன்னது போல ப்ரைஸ் வாங்குற தருணத்தை வந்து அந்த டைம்ல நம்ம மறந்துருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம், நம்மளுக்கு அழகாக கிடைச்சிருக்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். எஸ், நம்ம காலர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம்.
3: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து இணைப்பில் இருக்கீங்கம்மா?
3: ஹலோ.
0: ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ராணி,
0: ஆம்பிளில இருந்து ராணி பேசுறேன்.

0: பார்க்க விரும்புறீங்க?
1: அதாவது 6th, 7th, 8th அந்த இதுல அங்க வந்து ஸ்கூல் போவோம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க எல்லாம் சேர்ந்துதான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு எல்லாமே சேர்ந்து அப்படி போகும்போது போகிற பாதையிலே ஏதாவது புளியங்கா மரத்துல புளியங்கா பறிச்சு அதை தின்னுட்டு, அதுக்கப்புறமா ஸ்கூல் என்ட்ரி பண்ணும் போது என்னதுன்னா வழியில இந்த ஜவ்வு மிட்டாய் அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதையும் வாங்கி தின்னுட்டு அதெல்லாம் தின்னுட்டு பிள்ளைங்கிட்ட பாட்டில தண்ணி வச்சுப்பாங்க அதையும் குடிச்சிட்டு, அதுக்கு பிறகு ஸ்கூல் உள்ள போய் தண்ணி எல்லாம் குளிச்சுட்டு இன்டர்வல் எல்லாம் திருப்பி ஓடி போய் போறது, அப்புறமா வயல் வெளிக்கெல்லாம் போய் குளிக்க போறது, தொட்டில எல்லாம் விழுந்து குளிக்கிறது, அப்புறமா அந்த புட்டாண்ணி ஒண்ணு போகல அந்த பறந்து போகல அதெல்லாம் பிடிச்சி பால்ல நல்லா த்ரெட் கட்டி பறக்க விட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பிள்ளைங்க கூட பசங்க கூட தான் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருப்போம்.
0: வயசு வித்தியாசம் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரு கேங்கா, நாங்க கேங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம் இல்லையா.
1: கேங் பாம்பட்டி போமா, மாங்க மாமரத்துல ஏறி மாங்காய் பறிக்கானா கீழே இருந்து பறக்கிறது, நாங்கெல்லாம் யாராவது ஒரு சித்து போட்டு ஏறுறது, அப்புறமா கள்ள கொட்டு அடிக்கிறது, பழம் விழுறத பறிச்சுட்டு ஓடி,
0: நாங்க பண்ணாத குறும்புத்தனமே இல்ல.
1: ஆமா ஆமா, நல்லா என்ஜாய் பண்ண. அப்ப கவலையே கிடையாது இல்ல, கவலையே இல்ல எதுக்குனாலும் அது ரொம்ப நல்லா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், திரும்பவும் அங்க போய் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: கால் பண்ற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.
0: நன்றி நன்றிமா, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: ஓகே, எஸ், நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க. ஓகே மா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கீங்களா மேம்? நீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம், சூப்பர். சொல்லுங்க, எந்த நாளுக்கு திரும்ப போய் பாக்க விரும்புறீங்க? என்ஜாய் பண்ணலாம்
2: மேம்.
0: என்ன,
2: ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கும் மேம், புளிய மரம்.
0: ஓகே,
2: அந்த மரத்துல நீந்தல் ஆடுவோம் மேம். கிளவி
0: அதே மாதிரி போய் நாங்க வந்து அந்த மரத்தை பிடிச்சு ஆடணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனா இப்ப ஆடுனாக்கா மாட்டிப்பேன். அப்பவே மாட்டிக்க கூட ஆள் வச்சு ஆடுன அப்படின்னு சொல்றீங்க?
2: ஆமா மேம், ஆள் காவலுக்கு வச்சுட்டு ஒரு ஆள் தள்ளி விடுவாங்க, நாங்க ஆடுவோம். அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் அந்த மாதிரி விளையாடுறது மேம்.
0: சூப்பர் சூப்பர்.
2: அந்த
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதுதான் மலரும் நினைவுகள் அப்படியே திரும்ப நாங்க வந்து தட்டி விட்டுருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மா. ஓகே, எஸ், நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாக்குறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, நலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்மா. சொல்லுங்க, நீங்க எந்த நாளுக்கு திரும்ப போய் பாக்க விரும்புறீங்க?
3: நான் வந்து சிறுபிள்ளையா இருக்கும்போது நாங்க ஒரு 10 ஃப்ரெண்ட் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போக மாட்டான்.
0: பாத்தீங்களா, வாலு பிள்ளையா இருந்திருக்கீங்க.
3: ஆமா, எல்லாருமே சேர்ந்து இந்த என்ன செய்வோம், இந்த ஈ குச்சி இது இருக்குல்ல, அந்த விளக்கமாறு குச்சி இருக்கு.
0: ஆமா,
3: அந்த குச்சியில வந்து துணிய சுத்திக்கிட்டு அத வளர்த்தி விட்டு, அந்த துணிய வெறும் துணியை சுத்தி வளர்த்தி விட்டு ஈக்க குச்சிய நடுவுல உள்ள சொருகிடுவான். அது அழகான பொம்மைகளா வந்து உருவாக்கிடுவான். உருவாக்கி அதுக்கு விதவிதமா கிளை கட்டுவான். போய் சின்ன சின்ன துணி பிட்டு துணியா பூரா தூக்கிட்டு வந்துருவோம். ஒரு வயசான தாத்தா இருந்தாரு, அதுல இருந்து 50 பேர் சேர்ந்து பிட்டு துணியில எடுத்துட்டு வந்து சேலை கட்டி மாப்பிள பொம்மை செஞ்சு, பொண்ணு பொம்மை செஞ்சு, குழந்த பொம்மை செஞ்சு, நாங்க போடுற பாசி எல்லாம் அந்து போச்சுன்னா அதை குட்டி குட்டி பாசியா கோர்த்து
0: தலையில
3: இந்த அலங்காரம் பண்ணி நாங்க பண்ண அநியாயம்
0: இருக்கு.
3: நினைச்சு பார்த்தாலும் அப்படி ஒரு சந்தோஷமா, அதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் இப்ப இப்ப கிடைக்க மாட்டேங்குதே பிள்ளைகளுக்கு, நினைச்சு வேதனை படுறேன். எங்கம்மா அந்த வாழ்க்கைக்கு
0: போகணும்.
3: ஆமா, மாரியம்மா, பரிமலா, ரேவதி, மங்களேஸ்வரி, அப்புறம் இது ஒரே வயசு தெருவிழா அப்படி ஒரு சித்திக்கிட்டு அப்படி ஒரு கொண்டாட்டமா, அந்த பொம்மைகளை ஒரு டப்பாக்கள் எல்லாம் வச்சு அடைஞ்சு வச்சு அதுகளுக்கு என்னென்னமோ உணவு எல்லாம் கொடுத்து அப்படியே
0: நினைச்சிட்டே படுக்கிறது. அடுத்த நாள் எழுந்துக்கிறது
3: ஒருத்தி மாப்பிள்ள பொம்மை வச்சிருப்பா, பொண்ணு பொம்மை, ஒருத்தி குழந்தைய பொம்மை,
0: பிரிச்சு பிரிச்சு
3: ஒன்னா ஜாயிண்ட் பண்றது.
0: சூப்பர் சூப்பர்மா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி
0: நன்றி அப்பா.

உங்களுடைய காலர்ஸினுடைய எண்ணங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. அந்த சின்ன வயசுல விளையாடின தருணங்களுக்கு திரும்ப நான் போனோம், என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப் எல்லாரையும் திரும்ப நான் மீட் பண்ணோம். அதுவும் அந்த பொம்மைங்களை வச்சு நாங்க விளையாடுறது, மரத்தை பிடிச்சி அதுல ஆடுறது, லிட்டலாவே நிறைய பேருக்கு அந்த மரத்துல ஊசல் ஆடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஊஞ்சல் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பிடிச்சி யாருமே இல்லையா ஓகேவா இதுதான் என் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே உங்க வாழ்க்கையுமே இருக்கும். ஸோ எஸ் நம்ம வந்து இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். எஸ் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை

0: தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா

குரோஷியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில்

போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாட உள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளி. வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:50 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்மளுடைய ஸ்நேகிதிகள் கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். நம்ம டைம் டிராவலர் மிஷன் நம்ம கையில கிடைச்சதுனாக்கா நான் திரும்ப போய் பார்க்க வேண்டிய இல்ல என்ஜாய் பண்ண அந்த நாளுக்கு நான் போய் விரும்பக்கூடிய நாள் என்ன அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம காலர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து பேசுறாங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு மதிய வணக்கம். அடையாளம் பெற்றது ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, இது பெண்களுக்கான பிரத்யேக ஷோ சொன்னோம்
1: மேடம்.
0: ஐயா
1: வரப்போறோம் மேடம்,
0: பெண்களுக்கான பிரத்யேக ஷோ சொன்னோமே
1: மேடம்.
0: ஹாய் ஸ்நேகிதி, தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நன்றி ஐயா, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி. ஓகே, ஸோ எஸ் நம்ம வந்து நம்ம பெண்களுக்கான இந்த பிரத்யேக ஷோவில் பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் என்னென்ன நிகழ்ச்சிகளில் இந்த வந்து நான் திரும்பவும் என்ஜாய் பண்ணவும் விரும்புகிறேன். சில மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், சம்டைம்ஸ் நைட் ஸ்டடி படிச்சிருப்பாங்க, இல்லை சில ஊர்களுக்கு போகும்பொழுது அந்த கசின்ஸ் கூட வந்து ஏதாவது கல்யாணங்கள் திருமண வைபவங்கள் அப்படின்ற பொழுது நம்ம அந்த குட்டி சுட்டிஸுங்க பண்ணுற அலப்பறம் அது வேற அப்படின்றார் போல நம்ம சின்ன வயசுல வந்து போய் எல்லாரையுமே வந்து சுத்தி பார்த்துட்டு எல்லாரையும் கலாச்சிட்டு அந்த டைம்ல யாருமே நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அம்மா அப்பா கூட இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து வாலிப வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருப்போம், ஜாலியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பவும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இன்னும் நிறைய காரியங்களை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சாங் நம்ம வந்து கேட்டுட்டு வந்துடலாம். ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க என்ற திரைப்படத்திலிருந்து இனி நானும் நான் இல்லை என்ற பாடல் தான். ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மற்றும் சுனிதா சாரதி குரலில் தாமரை இவர்களில் ஸ்ரீனிவாஸ் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு மனிதர்கள் இது நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதோலு.

சூப்பரான ஒரு சாங்கை நம்ம கேட்டு வரும்பொழுது நேரம் 12:58 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இப்பொழுது நானுமே உங்களிடத்துல இருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோட இணையிறேன். திஸ் இஸ் மீ உங்க பவானி சைனிங் ஆஃப். அதுவரை கேட்டு நேற்று எல்லாமே சமதோல.

ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைகானம். ஸோ திரைகானமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி உலகத்திலேயே மிக மிக ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தோஷமாக இருக்கிறத உங்களுக்கு நான் கடத்துறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். ஸோ ஏன் கூட இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் இணைந்திருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான காரணம் ரெண்டு மா மேதைகள், த டூ லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டூ லெஜெண்ட்ஸ் யாருன்னா, ஒருவர் கண்ணதாசன், இன்னொருத்தர் எம்எஸ் விஸ்வநாதன். ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஒற்றுமை பாருங்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனையோ அழகான பாடல்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரும் ஒரே நாளில் பிறக்கணும் அப்படின்னு இருந்திருக்கே, ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பிறந்தால் நாம் கொண்டாடணும் இருந்திருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு சின்ன வித்தியாசம், எம்எஸ் விஸ்வநாதனை விட கண்ணதாசனுக்கு ஒரு வயசு அதிகம். அவர் 1927 ஜூன் 24 பிறந்திருக்காரு, எம்எஸ்வி 1928 ஜூன் 24 பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் இணைந்து பல பாடல்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு பேருடைய பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்களாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜில், ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் வந்து கண்ணதாசன் எம்எஸ்வி காம்போவில் எந்தெந்த மாதிரியான பாடல்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, நமக்கு எதெல்லாம் வந்து கொண்டாட்டமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம தான் ஹீரோ அப்படின்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் முடிச்சிட்டோம் காலேஜெலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும்பொழுது செம்ம ஜாலியாக வந்து ஊர் சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு எந்தவித கவலையும் இல்லாமல் எந்தவித பெரிய அளவில் எந்த பொறுப்பையும் எடுத்துக்காமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பாட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பாட்டு தான் நீங்கள் முதல்ல கேட்க போகிறீங்க. கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில். என்ன பாட்டு நீங்கள் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸ்டே டியூன்.

கவனிச்சிங்களா, கல்லை இனி தின்றாலும் செரிக்கின்ற நாள் இன்று அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோ தைரியம் இருக்கும், மனசில் வந்து ஒரு உற்சாகம் இருக்கும், எது பண்ணாலுமே வந்து நம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்கிற இருக்கக்கூடிய அந்த பருவம் தான் கல்லூரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பருவம். அப்படிப்பட்ட பருவத்துக்காக எழுதப்பட்ட ஒரு பாட்டுன்னு இந்த பாட்டை எடுத்துக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பாட்டை தான் நம்ம கேட்டு முடிச்சோம். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் ஹீரோ, என்ன பண்ணுறீங்க, காலேஜ் முடிச்சாச்சு, முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்க, வேலைக்கு போகிற டைம்லேயே உங்களுக்கு ஒரு காதல் அரும்பக்கூடிய பருவமாக இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் வந்து

வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வர்றாங்க, அந்த பொண்ணை பார்த்துட்டீங்க, பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு நமக்கு வாழ்க்கைக்கு வந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவுகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கனவுகளை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி, ஓகேவா, எப்படியெல்லாம் வந்து வரக்கூடிய பெண் நல்லா இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்படி கொடுக்குற மாதிரி கவியரசர் கண்ணதாசன் எழுதப்பட்டு, அவரால் எழுதப்பட்டு எம்எஸ்வியால் இசையமைக்கப்பட்ட ஒரு பாட்டு தான், ராமமூர்த்தியும் சேர்ந்து அமைச்சிருக்காரு. அந்த பாட்டு தான் பாவமணி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல். பாட்டை கேளுங்க, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். பிபி சீனிவாஸ் குரலில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமத்தோடு.

ஸோ அந்த பெண்ணை பற்றி எப்படியே கற்பனையில் வந்து மிதந்துக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த ஹீரோ யார், வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். உங்களுடைய வாலிப வயசில் பருவத்தில் வந்து அந்த விஷயத்த தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பால் போல் சிரிப்பதில் அவள் பிள்ளை, பனி போல் அணைப்பதில் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அவள் இருப்பா அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அவளை பற்றி ரொம்ப பெருமையாக நண்பர்கள்கிட்ட சொல்கிறது இதே மாதிரி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காதல் கை கூடுது. ஓகேவா, கை கூடின உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில் போகிறாங்க. இந்த ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணை பார்த்து பார்த்து ரொம்ப ரசிக்கிறாரு. ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளை வரைகிறாரு, ஆராதிக்கிறாரு. அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னு கேட்டால், இதோ இருக்குது எடுத்துக்கங்களேன் அப்படின்ற மாதிரி கண்ணதாசனும் எம் எஸ் விஸ்வநாதனும் சேர்ந்து கொடுத்த பாட்டு தான் மாலைமணி படத்தில் கூடிய பாடல். டி எம்

0: 102.4 இங்க எல்லாமே தோணி.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன். மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் நம்ம கவியரசர் கண்ணதாசன், இரண்டு பேருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமா, சிறப்பிக்கும் விதமா இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணியில வந்த பாடல்கள் நம்ம கேட்டு இருக்கோம். இந்த பாடல்களுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க வந்து ஒரு பாட்டை கேட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த தொகுப்புல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து நகர்ந்து போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்காக ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சத்தியம் பண்ணி சொல்லணும் போல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷமான, மகிழ்ச்சியான பல விஷயங்களை இந்த பாடல்கள் மூலமாக நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து கனவு கண்டாச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் கிடச்சிட்டா. கிடச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நிறைய ரோமிங் பண்ணுறாங்க, வெளியில் சுற்றுறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக என்னப்பா, நீ இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், எப்போ தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்பொழுது அதுக்கு ஒரு பாட்டு வேணும் இல்லையா கல்யாணத்துக்கு, அதுக்காக தான் இந்த பாட்டு உங்களுக்காக. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலாவுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், பறக்கும் பாவை அப்படிங்கிற படத்துக்காக இதோ உங்களுக்காக. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கில்லாமே சமதோடு.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் கண்ணதாசனுடைய கூட்டணியில் வந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாள் குறிச்சிட்டாங்க, நாள் பார்க்க சொல்லலாமான்னு பாட்டு பாடி நாளே குறிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குறிச்சிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகும் பொழுது அந்த நேரத்தில் என்னாகுது அப்படின்னா, வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கிறாளே, தங்கச்சியை வந்து பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. இது மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த மூத்த பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்திலும் இருக்க விஷயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது தங்கச்சியை பார்த்து பாசமாக நாலு வார்த்தை பேசியே ஆகணும், அதை பற்றி தங்கச்சியோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டாகணுங்கிறதுக்காக ஒரு பாட்டு இருக்கா இல்லையா சார் அப்படின்னு கேட்டால், ஏன் இல்லை ஏதோ இருக்கே அப்படின்னு எம்எஸ்சி சொல்கிறாரு. அந்த பாட்டு தான் டிஎம் சௌந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாசமலர் படத்திலிருந்து வந்த இந்த பாட்டு. கேளுங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கில்லாமே சமத்தோடு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

91.4 இங்க எல்லாமே தூளு. திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனுடைய கூட்டணியில் வந்த பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படியெல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஆர்ஜே வீரா. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போது என்ன பண்ணுறோம், கல்யாணத்துக்கு அந்த பொண்ணும் பையனும் ரெடியாகும் பொழுது, ஹீரோவும் ஹீரோயினும் ரெடியாகும் பொழுது, அடுத்தது வந்து தங்கச்சின்னு ஒருத்தர் இருக்காளே வீட்டில் அப்படின்ட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஃபேமிலியில் நடக்குது. அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சாச்சுப்பா, இதுக்கப்புறம் கவலை இல்லை அப்படின்ட்டு இவங்க அந்த திருமண பந்தத்தில் இணைகிறாங்க. அந்த திருமண பந்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு வச்சுருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டால், ஏன் இல்லை நிறைய இருக்குது, அதில் இது ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எம் எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் சொல்கிறாங்க. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலாவுடைய குரலில் தான் இந்த பாடல் கேட்க போகிறீங்க. கண்ணதாசனுடைய வரிகளில், எம்எஸ்வியுடைய இசையில். என்ன படம், பொன்னூஞ்சல் அப்படிங்கிற படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ஏற்கனவே சொன்னலையே அவங்ககிட்ட, இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு, அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செம ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களுடைய தாம்பத்தியத்தின் மூலமா நெக்ஸ்ட் என்ன, அந்த மனைவி அந்த பெண் வந்து கர்ப்பமாகறா. கர்ப்பமான உடனே இதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சார், இந்த சிச்சுவேஷன் ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இல்லை இதோ எடுத்து எங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனும் எம்எஸ்வியும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பாட்டு தான் திரிசூலம் படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடல். டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக ஒழிக்குது. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமையல்.
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன்.

மகனோ மகளோ பிறக்கும் வீடு என் நலமாக, மடியில் தவழும் ஒருவன் என் தந்தை முகமாக அப்படின்னு அந்த கற்பனை இருக்குது. அதாவது நம்ம அப்பா மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகுது, மகன் பிறந்தால் அப்படி அப்பா மாதிரி இருக்கும், மகள் பிறந்தால் அது அம்மா மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லா ஆண்களுக்கும் மனைவி கற்பமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு கற்பனை. அந்த கற்பனை அப்படியே பிரதிபலிக்கிறார் கவிஞர் இந்த பாட்டில். ஓகே, இப்போ வந்து வளகாப்பெல்லாம் பண்ணியாச்சு, ஓகேவா, மனைவிக்கு வளகாப்பெல்லாம் பண்ணியாச்சு, வளகாப்பு பண்ணதுக்கு பிறகு குழந்தை பிறந்துச்சுங்க. குழந்தை பிறந்த உடனே அது மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம், அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு கற்பனை வரும் இல்லையா, இவன் வந்து எப்படியெல்லாம் வளருவான், எப்படியெல்லாம் வருவான், யாரை கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கும்ல. அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்பொழுது அதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வேணுமே சார் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன் இல்லை ஏதோ எடுத்துக்கோ முருகா அப்படின்ற மாதிரி எம் எஸ் விஸ்வநாதன் கொடுத்துருக்காரு. கண்ணதாசனுடைய கூட்டணியில் இந்த பாட்டு வந்திருக்கு. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலாவுடைய குரலில் தான் இந்த பாட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க. பாசம் மலர் படத்திலிருந்து ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமத்தோடு.

1:45 திரை காணம் கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101 அப்படின்னால கண்ணதாசன் அண்ட் எம் எஸ் விஸ்வநாதனுடைய கூட்டணியில் வந்த பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான பாடல்கள் நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி டைமில் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வருதுங்க. குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கிட்ட பிரச்சனை வருது. அண்ணன் தம்பிகிட்ட பிரச்சனை வரும்போது, இவ்வளோ நாள் வந்து தம்பியாக இருந்தவர் அண்ணனாக இருந்தவர் நமக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி, ஹீரோவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு உங்ககிட்ட என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் இல்லை ஏதோ இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி படத்துக்காக ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. இந்த கூட்டணியில் வந்திருக்கு, இந்த பாட்டை கேளுங்க. இது ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101 அப்படின்னாலும் எல்லாமே சமதம்.

ஸோ அண்ணன் வந்து அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து பிரச்சனை, தம்பி சொத்தை பிரித்து கேட்டார், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, தங்கச்சி ஒன்று இருக்குப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது, இல்லை இல்லை அண்ணன் தம்பி மட்டும் தான் இப்படி பண்ணுவானா, தங்கச்சியும் அதே மாதிரி தான் பண்ணுங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக ஹீரோவுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்தோடனே தங்கச்சியும் பிரிஞ்சு போகுது, இல்லைன்னா நீ அண்ணன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வெளில போ அப்படின்னு சொல்லிடுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகத்தில் வெளில போகிறாரு. இது மேக்ஸிமம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு 50 வயசுக்கிட்ட நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டால், ஏன் இல்லை இதோ வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கேஜே யேசுதாசுடைய குரலில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, கண்ணதாசன் வரிகளில், அவள் ஒரு தொடர்கதை படத்திலேருந்து. இணைந்திருக்கிறது ரெயின்போ FM 101.4, இங்கெல்லாமே சமத்தோடு.

கூட பெரிய மனுஷன் ஆகிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம், அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து ஆத்த விட்டு பறந்து போயிடுத்து.

0: தம்பி கூட சொத்து பிரச்சனை, தங்கச்சியும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, சரி கூட பிறந்தவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம பெற்ற பிள்ளை வந்து நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது, பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியோட பேச்சை கேட்டுட்டு அப்பா எனக்கு தேவைன்ற மாதிரி வீட்டை விட்டு வெளில போகுது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு 50-60 வயசில் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சார் பாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் இல்லை இதோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கௌரவம் படத்தில். இணைந்திருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.
1: எங்க போவேன்
2: தெரியுமா?

ஸோ வாழ்க்கை முழுக்க சோகம், எல்லாருமே விட்டு போயிட்டாங்க, ஃபைனலாக என்னங்க பண்ணுறது அப்படின்னு நம்ம கதாநாயகன், அதாவது நீங்களும் நானும் தான் இப்படியெல்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது வேறு வழி இல்லை, மனசு ஆறுதல் படுத்துறதுக்காக இப்படி தான் வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு கோயில் கோயிலாக கடைசியில் நம்ம சுத்த ஆரம்பிச்சிடும்ல, அதுதான் அதே தான் வந்து இறுதி காலத்தில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கான ஒரு பாடல் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு. இவ்வளோ நேரம், அதாவது இந்த நேரமே எனக்கு பத்தவே இல்லை, இன்னும் ஒரு 5 மணி நேரம் கொடுத்தா கூட இதே மாதிரி நிறைய நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து வைண்ட பண்ணிப்போம். இந்த பாட்டை கேளுங்க. இது ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் சித்திர செவ்வானம் என்ற திரைப்படத்திலிருந்து பொன்வண்ண வீணை பூந்தென்றல் ராகம் என்ற பாடல். வாணி ஜெயராமன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலர்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒளிபரப்பாகும் போகும் பாடல் குங்குமச்சமிழ் என்ற திரைப்படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடல். எஸ் ஜானகி குரலில் இளையராஜா சாம்பிள் உங்களுக்காகவே. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்காது என்ற பாடலை பாட கேட்டோம். நேரம் 2:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்திலிருந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலா குரலில் வாலி வரிகளில் இளையராஜா சிம்பிள். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கை

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது இது ஹலோ டாக்டர். எஸ், இன்றைக்கு ஹலோ டாக்டர்ல யார் கூட நம்ம பேச போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, மருந்துகளின் பக்க விளைவுகளை கையாள்வது குறித்து மருந்தியல் நிபுணர் டாக்டர் புகழேந்தன் தங்கராஜுடனான நேர்முகம் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம கூட நம்மளுடைய டாக்டர் இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து மருந்துகளினுடைய அளவு வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டே தான் இருக்கும். மருந்து பயன்படுத்தாத குழந்தையில இருந்து பெரியவர்கள் யாருமே இல்லை. ஸோ இந்த மருந்துகளை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக நீங்க சொல்லுங்க.
2: ரொம்ப நல்ல க்வெஸ்சன் அது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லா உடம்புல ஏற்படுற பிரச்சனைக்குமே வந்து மருந்து வந்து தீர்வு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஸ்டெப் எடுத்தாலே போதும். லைக் ஒரு கோல்டு இருக்குது, காஃப் இருக்குன்னா ஒரு சுடு தண்ணியோ இல்லை அது மாதிரி வந்து எடுக்கலாம். ஸோ மருந்து அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து ஒரு மருத்துவரை வந்து பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம எடுக்கணும். அது ரொம்ப கிளியராக ஓவர் த கவுண்டர் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஃபாலோ பண்ணவே கூடாது. உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் நிச்சயமாக பார்க்கணும். அவங்க கொடுக்குற மருந்தை வந்து அவங்க சொல்கிற அட்வைஸ் படி எடுக்கணும், சரிங்களா? ஸோ மருந்து எப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நம்ம பேசும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறது அது மாதிரி வந்து அது அதோடைய நோக்கம் இல்லை இந்த இந்த இன்ட்ராக்ஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டாக்டர் எழுதியிருக்காங்க அந்த ட்ரக்கை வந்து நான் எப்படி எடுக்கிறது, அப்படி எடுக்கும்போது ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன நான் அடுத்து செய்கிறது, இல்லை அதை வந்து நான் கரெக்டாக டாக்டர் சொன்னபடி எடுத்தனா இல்லை எடுக்கிறேனா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மெயின் இருக்கு ஃபஸ்ட்டு.
1: ஓகே.
2: ஸோ அதனால் இந்த பக்க விளைவுகள் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எடுக்கக்கூடிய நம்ம ஒரு சாப்பாடே வச்சுக்கோங்களா, கொஞ்சம் காரம் அதிகமானால் நமக்கு ஒரு அதனால் ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது மாதிரி வந்து எந்த ஒரு மருந்து நமக்காக கொடுக்கணும்னு டாக்டர் முடிவு பண்ணியிருக்காங்களோ அதை எடுக்கும்போது நிச்சயமாக வந்து அதனால் ஒரு பக்க விளைவுகள் வந்து வரலாம். அது வந்து ஆட்களை பொறுத்து, பாலிடம் பொறுத்து, வயசை பொறுத்து, அதை பொறுத்து வந்து மாறும். சில பேருங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கலாம், அதே டோஸில் அதே

0: பாலிடம் அதே ஏஜில் கொடுக்கக்கூடிய மருந்து இன்னொரு ஒருத்தருக்கு வந்து அது தீங்க கூட
1: வேறுபடலாம்.
0: பரலாம்.
1: ஓகே.
0: ஸோ அதனால் வந்து எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் வந்து ப்ராப்ளமா அப்படின்னா அது இல்லை. ஸோ அதை தான் வேரியஸாக வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்.
1: ஓகே.
0: அதுக்கு வந்து சில மருந்து பக்க விளைவுகள் வந்துருச்சு அப்படின்னா வந்து உடனே நிறுத்தணும். சில இதில் வந்து இல்லை அதை வச்சு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாத்திரையால் வருது நம்ம மருந்தை வந்து மாற்றலாம் அப்படின்னு
1: ஓகே.
0: சொல்லிட்டு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களோட சிம்டம்ஸை பேஸ் பண்ணி சூழ்நிலையை பேஸ் பண்ணி தான் செய்யணும் அது.
1: ஓகே. ஸோ ஒரு
0: ஆமாம்
1: மருத்துவரை அணுகி தான் நம்மளுடைய எல்லா
0: ஆமாம்
1: விஷயத்துக்குமே.
0: அது வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அது வந்து அதுக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நிறைய அதோடைய என்னது கோட்பாடுகள் கைட்லைன்லாம் எல்லாத்துலேயுமே அந்த மொதல் வரி அது தான், வித்தவுட் டாக்டர் கன்சல்டேஷன் நோ ப்ரிஸ்கிரிப்ஷன்.
1: ஓகே.
0: இது வந்து அவங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் எங்கேயுமே எந்த மருந்துமே வாங்கக்கூடாது. இட்ஸ்
1: ஓகே.
0: பாய்சன்
1: டாக்டர்
0: வித்தவுட் எனி ஒன்
1: கன்சல்டேஷன்.
0: நாலேஜ். ஆமாம்
1: யா, சூப்பர் சூப்பர் சார். ஸோ எஸ், மக்களே, நீங்களுமே டாக்டர் கிட்ட இன்னும் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது 2986-00038 அல்லது 2952-00554 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ எஸ் டாக்டர், நம்ம வந்து இதை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து என்ற திரைப்படத்திலிருந்து சில்லாஞ்சிருக்கே என்ற பாடல் வந்து காத்துட்ருக்கு. பிரதீப் குமார் மற்றும் கே சிவாங்கி குரலில், மோகன்ராஜன் வரிகளில், சியான் ரோல்தன் அவர்களது இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்க. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ளது.

0: மணி 11 நிமிடம் ஆயிட்டுருக்கு. எஸ், நம்ம டாக்டர் கூட தான் இணைந்திருக்கிறோம். மருந்துகளின் பக்க விளைவுகளை எப்படி கையாள்வது அப்படின்றது குறித்து நம்மளுடைய டாக்டர் புகழேந்தன் தங்கராஜுடன் தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களுமே உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் வந்து கேட்க விரும்புறீங்கனாக்கா 298-600-0038 அல்லது 295-2055-54 என்ற எண்ணிற்கு கால் பண்ணலாம். எஸ், நமக்காக காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஸோ எஸ், நம்ம காலர்ஸ் இதுவாயிடுச்சு. எஸ் டாக்டர், நீங்கள் சொன்னது போல் இந்த பக்க விளைவுகளில் மருந்து வந்து எடுத்த பிறகு பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா, மருந்தை வந்து எடுக்காமலே விட்டுடலாமா?
1: ஆமாம், இது வந்து ஒரு மிக நல்ல கேள்வி. இப்போ வந்து மருந்தை எடுக்கிறோம் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்த உடனே வந்து எப்படிப்பட்ட பாதிப்பு, எடுக்கிற லைட்டாக அரிப்பு இருக்குது, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து நிதானமாக அடுத்த டோஸுமே கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஆனால் அடுத்த டோஸ் எடுக்கும் போது, ஏன்னா ஃபஸ்ட் மொதல் டோஸில் வந்து மேபி வரலாம், அடுத்த டோஸில் வந்து அது கண்ட்ரோல் ஆகிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாத்திரையில் தயாரிக்கும் போது அது கூட சேர்த்து கலக்கக்கூடிய கெமிக்கலால் அப்படி வரலாம். ஆனால் சில பேருக்கு என்ன செய்யணும்னா வர்றதே எடுத்த உடனே வந்து ரொம்ப டயரியா வந்துடும். எடுத்த ஃபர்ஸ்ட் டோஸ்லயே வந்து டயரியா அதிகமாக வரும். ஏன்னா இப்போ டயரி அதிகம் வரும்போது திரும்பி அதை கொடுக்கும்போது வந்து இன்னும் அதிகமாக வச்சுன்னா வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாம் போயிடும். அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மினரல்ஸ் இல்லை மெயினாக சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும்போது அதை நம்மளுக்கு இன்னும் சிக் ஆகிரும். அப்போ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து நம்ம அதை நிறுத்தணும். நிறுத்திட்டு அப்போ வந்து அந்த டயரியா போச்சுன்னா அந்த டயரியாவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு ஓஆர்எஸ் குடிக்கிறதோ, அதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடணும். செஞ்சுட்டு உடனே நீங்கள் வந்து எந்த டாக்டரை வந்து பார்த்து மருந்து வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட வந்து உடனே எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்கள்ட்ட வந்து அதை சொல்லணுமோ அதை சொல்லிடணும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஏன்னா ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் வந்து டயரியா வரும். ஆனால் இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்னு நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து அதை வந்து ஒரு 3 நாளோ 5 நாளோ எடுக்கணும். இப்போ முதல் மாத்திரையிலே அப்படி வருதுன்னா அப்போ நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் இப்போ ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிருமியாச்சும் கொல்லணும், அப்போ நம்ம அதை விட்டுட்டும் இருக்க முடியாது. அப்போ உடனே அந்த டாக்டரை பார்த்து, சார் இப்படி ஆச்சு, இப்போ நான் என்ன செய்யறது, கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து மெயின் அதுதான் எல்லாத்துலேயும் நான் டாக்டர் சொல்றது என்னன்னா, மருந்து என்பது ஒருத்தவங்களுடைய பார்வை ஒருத்தவங்களோட கையில் இருந்து கொடுக்கும்போது தான் அது மருந்து, இல்லைனா வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதை எடுக்கும்போது அது பாய்சன் தான்,
0: புரியுது
1: சரிங்களா? ஏன்னா இது வந்து எங்களுடைய ஆங்கில நாளிதழ்லேயே வந்து அப்படிதான் இருக்கு, இட் இஸ் தி பெஸ்ட் அண்ட் இட் இஸ் த ட்ரக் மெடிசன், அதர்வைஸ் இட் இஸ் அ பாய்சன் அட் எனி குவான்டிட்டி. கம்மியாக இருந்தால் கூட வந்து அது வந்து விஷமாக தான் வந்து பார்க்கப்படும். நெக்ஸ்ட்டு அதான் நிறுத்துறது தான் பெஸ்ட்டு அப்ரோச். ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு உடனே வந்து அணுகணும். ஓகே, இப்போ டாக்டர் பார்த்தாச்சு, நிறுத்தியாச்சு. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. டாக்டர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு தீர்வு, நிச்சயமாக நிறுத்துங்க இல்லை நான் வேறு மாத்திரை மாற்றிக்கிறேன், இல்லை எடுங்க அப்சர்வேஷனோட நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. இது இல்லாமல் நம்ம வந்து நமக்குன்னு ஆசைய ஒரு பிரதியா நம்ம வந்து ரிப்போர்ட்டும் பண்ணணும். அதை நம்ம டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டோம், அது ப்ராப்பரா டாக்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இது இந்த மாதிரியால ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட் தான், இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணணும்.
0: புரியுது, புரியுது,
1: சரிங்களா? எதுக்காகனா ஒருத்தவனுக்கு இந்த மாத்திரையினால 1% தான் அந்த பக்க விளைவுகள் வருதுன்னா அந்த ஏரியால வந்து மேபி 5-6% கூட கூட வரலாம். அப்படி வந்ததுன்னா அந்த மாத்திரை அந்த ஏரியால ஏதோ ப்ராப்ளம் தான் கொடுக்குது, ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி இல்லை தமிழக அரசும் சரி, ஏன் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ நார்மலாக

0: ஒரு ரெண்டு கேஸ் வர்ற இடத்துல இவ்வளோ கேஸ் வருது. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய மக்களில் வேறு ஏதாச்சும் மாறுதல் இருக்கா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிடைக்கிற மாத்திரையில் ஏதோ இஷ்யூ இருக்கா அப்படின்னு வந்து அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: கரெக்ட் கரெக்ட்
0: சரிங்களா. அதனால் ரிப்போர்ட்டிங் என்பது ஒரு பக்க விளைவுகள் வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்க, டாக்டரை பார்த்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. டாக்டர் ரிப்போர்ட் பண்ணலாம், டாக்டர் இல்லாம நாமளுமே ரிப்போர்ட் பண்ணலாம். அது நான் அடுத்தடுத்து சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப அது ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா.
1: ஓகே ஓகே, நிச்சயமா சார். நம்ம கூட காலர்ஸ் எல்லாமே கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேள்விகளை கேட்கறதுக்கு. பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகந்தையில இருந்து கலீர் அமர் பேசுறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
2: டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டாக்டர் பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷனோட ஒரு வாரம் இந்த டேப்லெட் சாப்பிடுப்பா, சாப்பிட்ட உடனே சரியாயி போயிடும் அப்படின்றாங்க. ஆனா பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு நாள் போடுறாங்க, ரெண்டு நாள் சரியாயிட்ட உடனே இந்த மாத்திரை வாங்கினா அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இல்ல ஒரு வீக்குக்கு அவங்க மாத்திரை சொல்றதுனால அது மாதிரி போடணுமா? வச்சு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, சின்ன கை குழந்தை எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் வீட்டுல. இப்ப பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டேபிள் மேல
0: பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம எடுக்க கூடாதுன்னு. இப்ப ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை வந்து 3 நாளோ இல்ல 5 நாளோ இல்ல 7 நாளோ இல்ல 10 நாளோ கொடுக்கறாருன்னா அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு கிருமிக்கு வந்து இவ்வளவு நாள் அந்த ரத்தத்துல வந்து அந்த மருந்து இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை நம்ம வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது இப்போ கிருமியாக இருந்தால், ஆன்டிபயாட்டிக்காக இருந்தால் அப்படி, இல்லை வேற நமக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சுவாசக்குழாய் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 or 3 டோஸ் போட்டால் தான் வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகும். நிச்சயமாக நமக்கு வந்து மருத்துவர் 5 நாள் எழுதியிருக்காங்கன்னா 3 நாள் சரியாயிடுச்சுன்னா இல்லை 2 நாள் சரியாயிடுச்சுன்னா தயவு செய்து நிப்பாட்ட கூடாது. ஏன்னா அந்த டைமில் ஒரு 100 கிருமி இருக்குன்னா அது வந்து 80 கிருமியை கொண்டிருக்கும், அதில் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், மீதி 20 கிருமி அதில் தான் இருக்கும். அதை கொள்றதுக்கு மீதி அந்த அடுத்த 2 நாள் அவங்க எத்தனை நாள் கொடுத்தாங்களோ அதை எடுக்கும் போது தான் வந்து அது கண்ட்ரோல் ஆகும். ஒன்று. ரெண்டாவது கேள்வி வந்து, இது வந்து எப்படின்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லா வீட்லேயும், ஏன்னா டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட்லலாம் நான் உட்காந்துருக்கேன் இந்த பாய்சன் இதில். ஐயோ டாக்டர், இது வந்து அவங்க தாத்தாக்காக வச்சிருந்த மாத்திரை, பையன் வந்து விளையாண்டே வந்து கலர், ஏன்னா மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் சாக்லேட் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமாகிடும். டக்குன்னு எடுத்து போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட்டுக்காக எடுத்திருப்பாங்க, அந்த ஹார்ட்டுக்காக எடுக்கிற மாத்திரையை 2-3 மாத்திரை சேர்த்து எடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க என்ன ஆகும், அது வந்து ஒரு உயிர் போகிற அளவுக்கு கூட வந்து ஒரு ஒரு ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணிடலாம், இல்லை ஒரு அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வந்து வரும். எப்பயுமே குழந்தைகள் இருக்கிற வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து மறைத்து வைப்பதே நல்லது, இல்லை 8th height வைக்கணும். 8th height கூட பசங்க ஏறிடுறாங்க போகலாம், அது ஒரு இப்போ நிறைய இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் அது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மறைச்சி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் இப்போ அது வந்து சாக்லேட் மாதிரி மல்டிபிள் கலரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக இருக்கும். நம்ம தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ அது நல்லது தானேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாட் ப்ராசஸுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து வருது இப்போ. ஸோ அதனால் முதல்ல என்னென்னா எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அது ப்ராப்பராக எடுக்கணும். ரெண்டாவது வந்து என்னென்னா குழந்தை இருக்கிற வீடுனா நாம் வந்து போலீஸ் தான், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, நன்றி.
1: ஓகே நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார்.
3: நுங்கம்பாக்கம் டேங்க்மேன்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுகிறோம்மா. எனக்கு வர 68 வயசு ஆகுது.
0: சரிங்க.
3: இடுப்பு வலி மூட்டு வலிக்கோசம் நானே வெளிக்கு சாப்பிட போய் கேட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன். ஆனா எந்த மாத்திரை போட்டாலும் வலி போவே போகாது. அரசாங்க ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா மூட்டு வலி மாத்திரை தர மாட்டேன்றான், இந்த பாராசிட் மாத்திரை தான். என்னங்க பாராசிட் மாத்திரை தரீங்கன்னு, இது எப்படிங்க மூட்டு வலி இதான் சாப்பிடு, நாங்க தர மாட்டோம். ஏன்னா நீ வயசாகி போச்சு, சாப்பிட்டா கிட்னியை விட்டு எடுத்து தர மாட்டேன். நாங்க மெடிக்கல போய் கேட்டா தர தாராளமா, நீங்க தர மாட்டீங்கன்னு கேட்பேன், சண்டை தான் வரும் எனக்கு. சரி என்ன பண்ணுறது, மெடிக்கல்லே போய் வாங்கிடுது. நான் தனியார் ஹாஸ்பிட்டலில் போனாக்கா கொடுக்குறோம், ஆனால் அங்கே போனால் 500 ரூபா ஃபீஸு, குறைஞ்சது 500 ரூபா ஃபீஸ் தான், அதுக்கு பயந்து தான் போகிறது இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன், தப்புன்னு தெரியுது, நான் என்ன பண்ணுறது வேறு வழி தெரியலையா.
0: ஆமாம், இல்லை இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் அது அடுத்து. இப்போ என்னென்னா நிச்சயமாக நாங்கள் எம்பிபிஎஸ்னு ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறது வந்து

0: அனாவசியமாக மருந்து எழுதாதீங்க. அதுவும் வலி மருந்து எழுதவே எழுதக்கூடாது. உண்மையாலுமே வந்து வலி என்பது வந்து நிச்சயமாக, இப்போ எனக்கு வலி வந்தாலுமே வந்து நிச்சயமாக வந்து எடுக்கணும், எடுக்கிற ஒரு தன்மை தான் வந்து கொடுக்கும். ஸோ அதில் வலி மருந்துலேயே வந்து ஒரு ஒரு ஆர்டர் இருக்குது. இதில் வந்து கிட்னி பாதிப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து சேஃபு, அப்படி அப்படி இருக்கிற ட்ரக்கு தான் பேராசிட்டமால், சரிங்களா? பேராசிட்டமால் வந்து ஏன்னா அது ஒரு பாய்சனாக ஒருத்தவங்களுக்கு மாறுறதுக்கே கிட்டத்தட்ட 20-30 மாத்திரை ஒரு நேரத்தில் எடுத்தால் தான் வந்து அவனோட தன்மை வந்து அப்படி அது வந்து பாய்சன் மாதிரி மாறும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்வளோ எடுக்க சொல்லலை நான், என்ன சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ரேஞ்சு, நீங்கள் ஒரு 600 மில்லிகிராம், 650 மில்லிகிராம்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு ஒரு கண்டிஷனுக்கு வந்து எடுப்போம், சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து 4-6 வேலை கூட எடுக்கலாம். ஆனால் மற்ற வலி மாத்திரை வந்து வலியை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அதோடைய ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம், ஒரு வேலை தான் எடுக்கணும் இல்லை ரெண்டு வேலை தான் எடுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் என்பது ஒன் ஆஃப் த, நம்ம என்ன சொல்கிறதுனா எங்கள் டாக்டர்ஸ் மத்தியிலேயே எங்களுக்கே எதாக இருந்தாலுமே நாங்களே ஒரு பயத்தில் தான் வந்து ஒரு மாத்திரையை வலி மாத்திரையை எடுப்போம். அப்படி எடுக்கிற பெஸ்ட் வலி மாத்திரைனா பேராசிட்டமால், இல்லை ரொம்ப நாளாக வலி டாலரபிளே முடியல அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்ருக்கு, இன்ஜுரி போயிட்டுருக்கு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஒரு டாக்டரை பார்த்து அதை கரெக்டாக பார்த்து எடுக்கிறது வந்து ஒரு ஒரு கடினமான விஷயம்தான். பட் ஆனால் நிச்சயமாக நம்ம ரிஸ்க் பெனிஃபிட் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒரு வேளை வந்து ஒரு வாரம் வேறு வலி மாத்திரை இல்லாமல் வேறு ஏதோ வேறு மாத்திரை அந்த வலிக்காக அந்த வலியோடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை க்யூர் பண்ணுற மாரி வேறு ட்ரீட்மெண்ட் போகும்போது உங்களுக்கு லைஃப் லாங் வலி மாத்திரை எடுக்க தேவைப்படாது. ஸோ ஒரு தடவை ப்ராப்பராக உங்களுக்கு அந்த வலி ஏன் வருதுன்னு ஒரு தடவை பார்த்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். நம்ம நீங்கள் சொல்கிற மாரி வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் அது இல்லை, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே சரி, அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எல்லாம் அழகாக படித்த ஹைலி ஆத்தென்டிக்கேட்ட டாக்டர்ஸாக இருக்காங்க, சூப்பராக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சும் ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அதுக்கு தீர்வை மருந்தா இல்லை இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாச்சும் வந்து அந்த இடத்துல போடணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஃபிசியோதெரப்பி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அது சில டாக்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, சில ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுப்பாங்க, அதை வந்து யூடியூப் அதேமாரி இதுலேயுமே மீடியாலேயுமே இருக்குது, நீங்கள் அதை வந்து பார்த்து கூட வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நிச்சயமாக வலி மாத்திரை எடுக்கிறது கிட்னி பாதிப்பை வந்து நிச்சயமாக உருவாக்கும். அதை வந்து நீங்கள் அது மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு வேலை மாத்திரை எடுக்கும் போதும் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும்.
1: நன்றி ஐயா. ஓகே, நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து?
2: குமாரி பேசுகிறேன் மேடம், செங்கோட்டையிலிருந்து.
1: வணக்கம் சார், உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம். வணக்கம்ங்க.
2: இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாம மாத்திரை போட்டு இது பண்ணிக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க. இப்ப பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து பக்க இதுக்கு போயிட்டு இப்ப என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணா அதே மாதிரி பக்க இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க சார். போயிட்டாங்க அது என்ன பண்ணிருக்காரு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இது பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுத்தாரு. அது எல்லாம் பண்ணிருக்காரு, ஒரு 4 நாள் மாத்திரை போட்டாரு, 4 நாள் ஆச்சு, அது நல்லா ஆச்சு அவருக்கு, நல்லா இருந்ததுனால அந்த 3 நாள் மாத்திரை நிப்பாட்டாரு. நிப்பாட்டின வரணும் ஆச்சுனாக்கா அவங்க ரிலேட்டிவ் யாருக்கோ ஒருத்தர் வந்திருந்தாங்க, அப்ப வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணாரு, இவரு என்ன பண்ணாரு, சரி இந்த எனக்கு கொடுத்த டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு என்ன பண்ணா இதை கொடுத்தாங்க அவங்க. அது கொடுத்த அது போட்டுக்கிட்டாங்க அந்தம்மா, போட்டுக்கிட்டு ரெண்டு வேலை காலையில ஒரு நைட்டு ஒரு வேலை போட்டாங்க. அப்புறம் காலையில பார்த்தா கை காலெல்லாம் அப்படியே மறுத்து போச்சு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கூட தெரியல அவங்களுக்கு, அது மாதிரி இதாகி போச்சு. இதை கொஞ்சம் அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் எழுத்து டேப்லெட்டு அடுத்த ஆளுக்கு கொடுக்கலாமா கொடுக்கறாங்க?
0: இது வந்து ரொம்ப பிடிச்ச கேள்வி எனக்கு. ஏன்னா ஒருத்தவங்க மெனக்கிட்டு போயிட்டு டாக்டர் போயிட்டு பிரைவேட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டாவோ போய் பார்த்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க 10 நாளைக்கோ இல்லை 5 நாளைக்கோ மாத்திரை, சரிங்களா? கூட நம்மளோட நண்பர்களோ இல்லை வீட்டுக்கு வர்றவங்களோ இதே மாதிரியே பிரச்சனையை சொல்லுவாங்க, நமக்கு உனக்கு எப்படி இருக்கோ அதே தான்ப்பா எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த மாத்திரை போட்டது சூப்பராக எனக்கு கேட்டது, இதே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நிறைய அந்த சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் வர்றதுக்கு மெயின் காரணமே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆம்பளை, எனக்கு வந்து நான் ஒரு டாக்டர் பார்த்து எனக்கு ஒரு மாத்திரை வாங்கியிருக்கேன் எழுதியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு வரவங்க வந்து ஒரு லேடி, சரிங்களா? ஏன்னா சில மாத்திரை சில பாலினம்ல வந்து நல்ல வேலை செய்யும், சில பாலினம்ல வந்து வேலை செய்யாது, சரிங்களா? இல்ல
2: அதான் சார், அதான் சார், அவர் கை வளர்ந்து வலது கை வளர்ந்து காலு அதே பாத்தீங்கன்னா போச்சு. அப்ப இப்படி
0: இல்ல அதுதான்

0: அதுக்காக தான் விளக்கம் நான் சொல்றேன். ஏன்னா இது என்னன்னா, இது வந்து நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, நான் வந்து ஒரு மாசத்துல கேஸ் பாக்குறேன், ஒரு 20-30 கேஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து அப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கொடுத்தது வந்து நம்ம சைட்லேருந்து தப்பு. ஏன்னா நமக்கு அந்த அவேர்னஸ் என்ன தெரியலனா, எல்லா நோயும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பாலிடம்ல வந்து ஜீடு, நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஹார்மோனல் இன்ஃபுளுயன்ஸ், மேலுக்கு ஆம்பளைகளுக்கு உள்ள ஹார்மோனோட இது தன்மை கம்மி, ஃபீமேல்ஸுக்கு வந்து அது ரொம்ப அதிகம். அப்போ ஒரு ஒரு மாத்திரையுமே வந்து ஒரு ஒரு ஹார்மோனல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியுமே வந்து மாறுபடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கல்லீரல், கல்லீரலில் வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து சில என்சைம்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். என்சைம்னா ஒரு மாத்திரையை வந்து உடைக்கக்கூடிய ஒரு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு திரவம், அதுதான் வந்து நம்ம எடுக்கிற மாத்திரையை வந்து இன்னொரு ஒரு நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய மாத்திரையாக மாத்துறது. அது பார்த்திங்களா பெண்களில் வந்து அது அதிகமாக இருக்கலாம், சரிங்களா, சில மாத்திரைக்கு. அப்போ என்னென்னா அவங்களுக்கு அது வந்து கம்மி மாத்திரையிலே நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கம்மி டோஸ்லேயே வந்து எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, குழந்தைகளுக்கு வந்து கல்லீரல் ஒழுங்காக டெவலப் ஆகிருக்காது, சரிங்களா, பெரியவங்க மாதிரி ஆயிருக்காது. ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்களுக்காக எழுதக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர்ஸ் பார்த்து எழுதக்கூடிய இதை வந்து பெண்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஆண்களுக்கு எழுதுனது அடல்ட்டனா வந்து கொஞ்சம் நம்ம 40-35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எழுதின மருந்த, எக்காரணத்து கொண்டும் ஆம்பளை மேல் ஜெண்டர் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது 18 வயசுக்குள்ள. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு ஒரு மாத்திரைக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்ன பக்க விளைவுகள் சொல்றதை விட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு டாக்டர் பார்த்து எழுதுனது வந்து அது நமக்குள்ளது தான் பர்சனல். ஒருத்தவருக்கு எழுதுனாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான், சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து மைண்ட்ல ஏற்றிக்கணும். இதை வந்து இந்த அவேர்னஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து பரவணும்.
1: இது வந்து சார், இது வந்து ஏன் சொல்றேன்னா, இது இந்த மாத்திரை அவர் வந்து கொடுத்ததுனால அவருடைய வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை ஆகி போச்சு சார்.
0: ஓகே,
1: ஆமா அதாவது ஆமா சார், அதனால நான் அடிக்கடி ஆகி போச்சு சார்.
0: இல்ல இல்ல, நிச்சயமாக இது வந்து கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் எதை வந்து யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுத்ததை யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. இது மாதிரியான ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோட இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே.
2: முன்னாடி ஜெய்பீம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு சாங் தலகோது மேலக்காற்று என்ற பாடல், பிரதீப் குமார் குரல்ல, ராஜ்முருகன் வரிகள்ல, சியான் ரோல்டன் அவர்களது இசைப்புல கேட்டு மனிதர்கள் எல்லாமே சமதுல.

0: நேரம் 3:32 ஆயிட்டிருக்கு. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளுடைய மருந்துகளின் பக்க விளைவுகளை கையாள்வது குறித்து நம்மளுடைய மருந்தியல் நிபுணர் டாக்டர் புகழேந்தன் தங்கராஜ் அவர்களோடு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நேயர்கள் அநேகர் வந்து காத்துட்ருக்காங்க, தங்களுடைய கேள்விகளை கேட்குது, பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்,
1: ஹலோ,
0: ஹலோ, இணைப்பில் இருக்காங்க,
1: சொல்லுங்க ஐயா.
2: மனோகரன் பேசுகிறேன், கொஞ்சம்
1: போயிட்டு ஒரு கை கால் வரல அப்படின்னா, அதுக்கு இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அத வந்து பிசியோதெரபி மூலியமா பண்ணி கொஞ்சம் பவர் ஏத்த முடியும். ஆமா, அவ்வளவுதான், அதுதான் அதுதான் உங்களுக்கு வந்து பண்ணவே முடியும். ஏன்னா அதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம மருத்துவ ஃபீல்டில் துறையில வந்து டோட்டலா அதை வந்து இது பண்ற கண்டிஷன் இல்லை இப்போதைக்கு. டபுள்ட பிசியோதெரபி பண்ணும் போது வெரி குட்
2: பண்ணி பார்த்துட்டு
1: ஒரு கிலோமீட்டர் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன பொறுத்த வரைக்கும்.
2: சரிங்களா,
1: இது மிகப்பெரிய வெற்றி. நீங்க ரொம்பவே நல்லா பண்றீங்க, இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க வந்து

0: ஏன்னா இப்ப எதுவும் மாத்திரை எடுக்கலன்னு சொல்றது வந்து கொஞ்சம் நீங்க பக்கத்துல ஆரம்ப சுகாதார மையமோ இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல பார்த்து கொஞ்சம் மாத்திரை. ஏன்னா இ மாத்திரையோட மெயின்
1: தூக்கம் வர மாட்டேங்குது.
0: அதுக்குதான் நான் சொல்றேன், அதுக்குதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க நடக்கிறீங்க, உங்களால வந்து இந்த ஏஜ்ல வந்து 1 கிலோமீட்டர் வந்து காலையில 6 மணி நேரம், சாயந்தரம் 6 மணி நேரம், நைட் 6 மணி நேரம் நடக்கிறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க வெறும் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நான் ஏதாவது ரொம்ப பெரிய இது கூட வேண்டாம், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆரம்ப சுகாதார மையம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு அழகா அந்த நைட்டு நல்லா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நல்ல மாத்திரைகள் எல்லாம் கொடுப்பாங்க. உண்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் வந்து 2-3 மாத்திரை சேர்த்து கொடுப்போம் நம்ம. நீங்க ஆனா எடுக்கலன்றீங்க, அட்லீஸ்ட் ஒரு மாத்திரை எடுக்கிற மாரியாச்சும் நீங்க வந்து, ஏன்னா அடுத்த ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்காக. சரிங்களா, இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு தூக்கத்துக்காக மட்டும் ஒரு தடவை
1: சரிங்கய்யா.
0: இல்ல நிச்சயமா இல்ல, நீங்க எனக்கே நீங்க இப்ப நீங்க பேசுறது இந்த அளவுக்கு போனை எடுத்து பேசுறீங்கனாலே என்ன நான் டாக்டரா இந்த ஏஜ்ல வந்து அதை நான் வெற்றியா தான் பாக்குறேன். சரிங்களா, இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு 40-45 வயசு ஆனவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து இவ்வளவு ஈஸியா வந்து நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, அவ்வளவு சீக்கிரமா நிறைய பேர்ல பாக்குறது கூட முடியல. அதனால நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நீங்க ஒரு பாசிட்டிவா இருக்கீங்க. இப்போ தூக்கம் வரல சொல்றது மட்டும் அது விட்டுறாதீங்க, அதுக்கு வந்து
1: வெயிட் ப்ராப்ளம் டாக்டர். வெயிட் ப்ராப்ளம் லைட்ல தூக்கம் ஒரு 3 hour தான் தூங்குறேன்.
0: இல்ல அது அதுதான் அதுதான் அதுக்கு வந்து எப்படின்னா
1: நம்ம வளவளன்னு ஆயிடுச்சு டாக்டர். படம் வளவளன்னு ஆயிடுச்சு.
0: அப்படி இல்ல, சக்கரை சக்கரை ஏதோ இருக்குங்களா?
1: தூங்கினா நல்லதுங்க
0: ஐயா. சக்கரை ஏதோ இருக்குங்களா? இல்லைங்களா ஐயா. அப்ப நீங்க ஒரு தடவை என்னன்னா, நீங்க தயவு செய்து திரும்பி ஒரு தடவை சுகரும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தூக்க மாத்திரை அதே மாதிரி ஏதாச்சும் எழுதணும்னா மருத்துவரை பார்த்து அவங்க வந்து அசஸ்மெண்ட் தான் எழுதுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டு விஷயம் இப்ப ஏன்னா நீங்க சொல்ற இந்த வளவலன்னு ஆகுறது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமே வந்து சர்க்கரையோட அளவுகள் வந்து மேலே கீழே போகலாம், அதனால கூட இந்த பாதிப்பு வரலாம். நீங்க தயவு செய்து ஒரு தடவை ஒரு மருத்துவரை பார்த்துட்டு சுகர் டெஸ்ட் திரும்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தூக்க இன்மைய சொல்லுங்க. நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே வந்து தூக்கத்துக்காக அழகான மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி தமிழக அரசும் சரி, ஏன்னா இப்போ இந்த தூக்கம் இல்லை மற்ற மன ரீதியாக உள்ள எல்லா ஒரு இதுக்குமே வந்து மாத்திரை அவைலபிலிட்டி இருக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மிக தெளிவாக இருக்காங்க. முன்னா கூட வந்து 100 தரம் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போட்டு அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் அப்படிலாம் பிரச்சனை இல்லைங்கய்யா. சரிங்களா, கவலைப்படாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த ஏஜில் எனக்கு கால் பண்ணி இன்னும் இப்படி நீங்கள் கால் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனாலே நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்டாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல
2: நன்றி நன்றி. ஓகே ஸோ எஸ் டாக்டர், நம்ம அடுத்த கால் கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கே இருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே ஸோ எஸ் டாக்டர், நம்ம வேற கால் கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கே இருந்து? வணக்கம். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னது போல் இந்த மருந்துகள் வந்து எடுக்கிறத பற்றி, அது குறிப்பாக இப்போ தவறான நேரத்தில், இப்போ காலையில் சொல்லியிருப்பாங்க காலை மதியானம் நைட்டுன்னு சொல்லி, நம்ம வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் இல்லை, நம்ம குறிப்பாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா காலையில் உணவே வந்து 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து தவறான ஒரு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம மருந்துகள் எடுக்கும்பொழுது அது என்ன வகையில் பாதிப்பை ஏற்படுத்துமா படுத்தாதா?
0: இல்லை, இது வந்து ரொம்ப ஒரு டே டு டேயில் வந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆக்சுவலாக நிகழ்வு தான் இது. இது வந்து ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம நீங்கள் எந்த ஒரு மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலும் அதில் வந்து காலை மதியம் நைட்டு இரவு காலை மதியம் இரவு அப்படின்னு தெளிவாக அது எழுதிடுறாங்க. சரிங்களா, ஏன்னா ஒரு ஒரு மருந்துக்கும் ஒரு ஒரு மாத்திரைக்கும் இந்த டைமிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஏன்னா மாத்திரையிலே பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜி குரோனோ ஃபார்மகாலஜின்னு சொல்லுவாங்க. குரோனோ ஃபார்மகாலஜினா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் காலையில் எப்படி இருக்குது, விடிய காலத்தால் 6 மணிக்கு எப்படி இருக்குது, அது மதியம் எப்படி இருக்குது, இரவு எப்படி போகுது,

0: ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மாத்திரையோட தன்மைக்கோட குரோனோ ஃபார்மகாலஜி அது வந்து ஒத்துப்போகும் சரிங்களா. ஸோ இது ஏதோ டாக்டர் வந்து ஒரு 8 மணி நேரம் கேப் இருக்கணும் அப்படி அப்படிலாம் எழுதலை. சில மாத்திரை காலையில் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, சில பிபி மாத்திரைலாம் ரொம்ப காலையில் எடுக்கணும்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த விடிய காலத்தில் 6 மணிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ சொல்லுவாங்க, நம்மளோட பிபியோட ரத்த குழாயெல்லாம் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ரெஷரோடு வச்சுக்கிறதுக்கு அதுக்கு மூளையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும், அதுதான் வந்து ரத்த குழாயில் வந்து பிரதிபலிக்கும் சரிங்களா. அது அதை டார்கெட் பண்ணி சில மாத்திரைகள் வரும் சரிங்களா. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வயிற்றில் இதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இது தைராக்சின் மாத்திரை, ஏன்னா அதுவும் ஹார்மோனல். எதெல்லாம் ஹார்மோன் ரிலேட்டட் விஷயங்களோ அதோ அது அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையாக இருக்கும். நான் ஏன்னா இப்போ நமக்கு லட்சக்கணக்கில் மாத்திரை இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ தயவு செய்து ஒரு டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபார் அந்த டோஸை வந்து எப்படியாவது எடுக்க பார்த்துடணும் அது ஒன்று. ஆனால் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை 3 வேளை எடுக்கிறாங்கன்னா அந்த 8 மணி நேரம் கேப்பை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடணும் கரெக்டாக. காலையில் 8 மணினா அடுத்த டோஸ் வந்து 12 மணி, 4 மணி நேரம் கேப்னா அந்த அடுத்த 4 மணி நேரம் கேப்பு. ஆனால் இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது, 4 மணி நேரம் இல்லை அப்படின்னாலும் எடுத்திருக்கேன், எடுத்ததுலேருந்து அந்த 4 மணி நேரம் கேப்பை ஹேண்டில் பண்ணிடணும். இதை வந்து எப்படின்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலாக, ஏன்னா நம்ம எஜுகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஏன்னா எப்பயுமே ஒரு மாத்திரை நம்ம எழுதி கொடுக்கும் போது வந்து ஐஇசின்னு சொல்லுவோம், ஐஇசினா வந்து இன்ஃபர்மேஷன் தான் அந்த மருந்தோடைய தகவல்கள் தெரிவிக்கிறது. இ ஃபார் எஜுகேஷன், இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும், எந்த டைமில் எடுத்துக்கணும், எது கூட எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது இ எஜுகேஷன். சி ஃபார் வந்து கவுன்சிலிங் சரிங்களா, எஜுகேட் பண்ணிட்டு கவுன்சில் வேறு பண்ணணும். நம்ம வந்து இதை வந்து நீங்கள் இப்படி சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து இப்படி எடுங்க, இவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுங்க. ஏன்னா இப்போ கருத்தரை மாத்திரைலாம் இருக்குது, ஏன்னா அது ரொம்ப ஏன்னா நம்ம அந்த மாத்திரையோடைய 28 நாள் எடுக்க சொல்லுவாங்க, அந்த 28 நாள் கரெக்டாக ஒரு டைமில் தான் எடுக்கணும். இப் அதில் வந்து ஏன்னா பெரிய கைட்லைன்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு மாத்திரை மிஸ் பண்ணிட்டேன்னா அதை எத்தனை மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும், இமீடியட்டாக எடுக்கணும். அதே வந்து ஒரு 2 மாத்திரை 3 மாத்திரை மிஸ் பண்ணிட்டேன்னா, இல்லை மாத்திரை மிஸ் பண்ணி 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெவலுக்குமே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மாத்திரை சில மாத்திரை வந்து ரத்தத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த ஹார்மோனல் மாத்திரை அதில் நீங்கள் வந்து 2 நாள் கேப் விட்டிங்கன்னா ஹார்மோனல் இது இருக்காது, முட்டையை அதை வந்து தடுக்கணும். இப்போ ஒரு கருத்தரிப்பு மாத்திரை, கருத்தரிப்பு இல்லை கான்ட்ரசெப்டிப்புல் சரிங்களா, கான்ட்ரசெப்டிப்புல் இந்த ஓசிபி சொல்கிறாங்களே 28 நாளைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமில் இருக்கணும். ஸோ அதனால் டைம் என்பது வந்து மிக மிக முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் புதுசாக ஒரு எனக்கு ஒரு பிபி வந்துருச்சு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இப்போ கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து மறதியும் ஒன்றாவது ப்ராப்ளமாக இருக்கும். அது வந்து எப்பயுமே வந்து அது பீடியாட்ரிக்கு ஜிடியாட்ரிக்கு வந்து 2 சைடு வந்து தாங்கணும் நம்ம, நமக்கு வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏஜ். அவங்களுக்கு என்னென்னா நிறைய மாத்திரை எடுப்பாங்க, மறதியும் இருக்கும், அப்போ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை சொல்கிறேன்ல ஐஇசி இந்த கவுன்சிலிங் மேட்டர் இங்கே தான் வரும். அதனால தான் ஆமாம் அதில் வந்து இந்த பெற்றோர்கள் பெற்றோர் நம்ம என்னோட அப்பாவாக இருந்தால் நான் வந்து ஐ ஹாவ் டு பி டேக்கர், ஏன்னா நானோ இல்லை என்னுடைய பையனுக்கோ சொல்லி நான் வளர்க்கணும், இது மாதிரி தாத்தா இதை எடுக்கிறாரா கரெக்டாக இதை எடுக்கிறாரா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாருமே மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா.
1: ஓகே, ஸோ அதே போல் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ பகலில் அதிகாலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து யூஸ்வலாக சாப்பிட்றதே ரொம்ப காரமாக ஸ்பைஸி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிறு புண்ணாக்கும். ஆனால் நிறைய மாத்திரைகள் வந்து நீங்கள் சொன்னது போல் ஹார்மோனல் பேலன்ஸ் அதை தாண்டி சில மாத்திரைகள் இப்போ பேண்டி அது போலலாம் வயிற்று சம்மந்தப்பட்ட மாத்திரைகள்லாம் வந்து அதிகாலை வெறும் வயிற்றில் வந்து அதை எடுத்துக்கிறோம், அதே பாதிப்பு
0: இது வந்து இல்லைவா? அது வந்து அதுதான் இப்போ வந்து மாத்திரை நம்ம எடுக்கிறோம், அந்த மாத்திரையில் வந்து எப்பயுமே நம்ம ஏதாச்சும் ஒன்று வெளியிலேருந்து எடுக்கிறோம்னா சாப்பாடுக்கு முன்னாடியா பின்னாடியா, இந்த ஃபஸ்ட் கேள்வி வந்து நமக்கும் வரணும் இல்லை டாக்டருமே சொல்லிடுவாங்க, இதை சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்க சாப்பாடுக்கு பின்னாடி எடுக்கன்ட்டு. சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஒரு நோய்க்கும், இப்போ நீங்கள் சொன்னீங்க பேண்டின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸை கம்மி பண்ணுறதுக்காக உள்ள எடுக்கிற மாத்திரை. அதை அதை வந்து ஏன்னா நம்ம இப்போ எடுக்கிறோம் அதை சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கணும், ஏன்னா சாப்பிட ஆரம்பித்த பிறகு வந்து உடம்புல வந்து வயிற்றில் வந்து ஆசிட் உமிழம் வந்து நிறைய சுரக்கும், அது சுரக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட வேலை. அப்போ என்னன்னா இது 1/2 மணி நேரத்துக்கு சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துட்டு சாப்பாடு சாப்பிடும் போது அது சுரக்கிற டைமில் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஏன்னா என்ன

0: நம்மளுடைய ஆசை அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா தைராக்சின் மாத்திரை. தைராக்சின் மாத்திரையும் நம்ம வந்து வி ஹவ் டு ஹார்மோனல் நான் சொன்ன ஒன் ஆஃப் த பாயிண்ட். அதுவுமே வந்து நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். சில மாத்திரைகள் ஃபார் எக்ஸாம்பிள் அயன்டா ஃபீமேலாக இருக்கிறதுனால ரத்த சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது என்னன்னா மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் வயதில் எடுக்கன்னு சொல்லுவாங்க, அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அதிகம். அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு அதுலேயே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை, ஒரு ஃபார்முலேஷனாக வராது, ரெண்டு மூணு வரும். சில இது வந்து சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி வரும், சில இது சாப்பாடுக்கு பின்னாடி. இப்போ 90% நம்ம என்ன செய்கிறோன்னா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தான் நம்ம எடுக்க சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த புண்ணு வர்ற தன்மை கம்மியாகும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா எந்த ஒரு மாத்திரையாக இருந்தாலும் கம்ப்ளைன்ஸ்னு ஒன்று சொல்லும். ஏன் கம்ப்ளைன்ஸ்னால் நான் இன்றைக்கி எடுத்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஓகே நான் எடுத்தேன் இன்றைக்கி ஒன்றும் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த ரத்த ஏத்திர மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக எடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அதேமாதிரி சக்கரை மாத்திரை ரொம்ப முக்கியம். சில மாத்திரைகள் வந்து எது கடையத்தில் வேலை செய்தோ அது சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கணும். ஏன்னா அதை எடுக்கும் போது சாப்பிட்ட போது அப்படியே இன்சுலின் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும், இன்சுலினில் வந்து அது வந்து இன்சுலின் பான்க்ரியாஸ்லேருந்து சுரக்கும். ஸோ இதெல்லாம் அந்த டைமிங் எதுவுமே வந்து டைமிங் இல்லாமலாம் வந்து ஒரு கண்டுபிடிப்பே இல்லைம்மா, சரிங்களா? அதனால சில மாத்திரைகள் வெறும் வயிற்றில் சாப்பிடணுன்னா அங்கே வந்து நீங்கள் எப்படி பிஃபோர் ஃபுட் அப்படின்னு அவங்க கரெக்டாக தெளிவு எழுதிடுவாங்க, BFF அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். மாற்றி நம்ம வந்து சாப்பிட்டு எடுத்துட்டேன் சார்னாலும் கவலைப்படாதீங்க, அது ஒரு டோஸ் தான், பயப்பட வேண்டாம். அடுத்த நாள்லேருந்து கரெக்டாக எடுத்துக்கணும்.
1: ஓகே ஓகே சார், நம்மளுடைய காலர்ஸ்மே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ வணக்கங்கம்மா, நான் திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுறேங்கம்மா.
1: ஓகே சார், டாக்டர் நம்ம கிட்ட இருக்காங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: ஒன்றும் இல்லையா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் படுத்துட்டு இருக்கப்போ பாம்பு வந்து படுத்துருந்துச்சு தலைக்கு மேல.
0: சரிங்க.
2: எதுவும் இது பண்ண மாதிரி தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எதுவும் அறிகுறி தெரியலன்றாங்க. அது அந்த கட்டுவரி என்றாங்க, அது லேட்டா வேலை செய்யும் அப்படின்றாங்க.
0: இல்ல இது என்னைக்கு ஆச்சு?
2: இது 3 நாள் ஆயிடுச்சுங்க.
0: ஐயா 3 நாள், ஏன்னா ரெண்டு பாம்புக்குமே சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம வைப்பரோல கட்டுவிரி என்ன பாத்தீங்கன்னா வந்து ரத்தம் உறையிற தன்மை வந்து கம்மி பண்றது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமீடியட்டா தெரியும், லேட்டால இதுமே இது. இப்ப ரெண்டு
2: சிம்டம்ஸ் கேட்டாங்க, அது மாதிரி எதுவும் இல்ல.
0: அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்னடா இந்த மிகப்பெரிய பாய்சனா இருக்கக்கூடிய நாகப்பாம்பா இருந்தாலும் சரி, ஏன்னா அது வந்து நரம்பை வந்து பாதிக்கும். இல்ல இந்த கட்டுவிரியன் என்பது வந்து ரத்த குழாயில வந்து ரத்தம் உறையிற தன்மையை வந்து மேஜரா காமிக்கும். இது வந்து ஹீமோடாக்சிக். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 3 நாள் என்பது 72 மணி நேரத்துல எல்லாம் நிச்சயமா நீங்க வந்து இந்த அளவுக்கு தெளிவாண்டு பேச மாட்டீங்க.
2: உறையிலையா இல்ல டைம்ல கரெக்டா உறைஞ்சிருச்சா? இல்ல அதாவது அவங்க அந்த இதுல வெளியில தான் வச்சாங்க, எதுவும் ப்ராப்ளம்
0: இல்லன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் வந்து செகண்ட் சொல்லுவாங்க, ஒரு 10 செகண்டுக்குள்ள 7 செகண்டுக்குள்ள அப்படி அது நல்லா இருக்கும். அதை அவங்க பாத்துருப்பாங்க, அதனாலதான் உங்களை எந்த கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க.
1: ஹலோ வணக்கம்.
3: நான் ஜெனிட்டா ஃப்ரம் தாம்பரத்துல இருந்து கால் பண்றேன் மேம்.
1: ஓகேமா, நீங்க கேள்விகளை கேட்கலாம், நம்ம டாக்டர் இருக்காங்க.
3: ஹலோ
0: ஹலோ அம்மா சொல்லுங்கமா. வணக்கம்.
3: குட் ஈவினிங் சார்.
0: குட் ஈவினிங் பா, சொல்லுங்க
3: சார். ஆக்சுவலா நான் வந்து 3 இயர் கிட்டோட மதர்.
0: சரிங்க பா.
3: எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு பேபி குழந்தைக்கு வந்து ஃபீவர் லாஸ்ட் மந்த் வருதுன்னு சொல்லிட்டு நாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம்.
0: ஓகே பா.
3: இப்போ அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறாங்க, மெடிசின்ஸ் கொடுக்கறோம். நாம அது அதுக்கப்புறமா இப்ப நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரி ஒரு ஃபீவரிஷா இருந்தா அதே பிரிஸ்கிரிப்ஷனை வச்சே ஃபாலோ பண்ணிக்கலாமா, இல்ல திரும்பியும் டாக்டர்ஸே ஃபாலோ பண்ணணுமா?
0: இது வந்து ரொம்ப சூப்பரான கேள்வி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பழைய

பிரிஸ்கிரிப்ஷனே திரும்பி வந்து கிளினிக் ஓ இது மெடிக்கல் ஷாப்பில் காமிச்சு வாங்கிக்கிறாங்க. அது நிச்சயமாக வந்து நீங்க அதை செய்யவே கூடாது, சரிங்களா? அது நிச்சயமா செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு மாசம் முன்னாடி சார் சாரோ மேடமோ யாரும் உங்களை வந்து குழந்தைய அசஸ் பண்ணி பார்த்தாங்களோ அவங்க நினைச்சிருக்கலாம் இது வைரல்லாம் இருக்கலாம், வைரலுக்கு வந்து பெருசா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் போட மாட்டோம், சரிங்களா? மற்ற அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் எழுதியிருப்போம் மாத்திரை. ஆனா இந்த தடவை வர ஃபீவர் காரணம் என்னன்னா, ஸ்கூல்ல இல்ல வேற எங்கேயாச்சும் பிளே ஏரியால வேற குழந்தைக்கு வேற ஏதாச்சும் வந்து பாக்டீரியானால ஏற்படக்கூடிய கண்டிஷன் வந்திருக்கலாம், சரிங்களா? அப்ப அவரு சார் மேடமோ முன்னாடி எழுதி கொடுத்த மருந்து வந்து நிச்சயமா வந்து இந்த டைம்ல கேட்காது. அதனால குழந்தைய பொறுத்த வரைக்கும், சரிங்களா, குழந்தைட்ட இல்ல

0: குழந்தைய பொறுத்த வரைக்கும் சரிங்களா, குழந்தைட்ட இல்லை நமக்கே அது பெட்டர். ஏன்னா ஒரு ஒரு டைமும் வந்து நம்ம வெளி உலகத்தில் நிறைய வைரஸ் நிறைய பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம் சரிங்களா. அது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மூணு வயசு சொல்கிறீங்க, அந்த பிளே ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை வேறு ஊருக்கு போயிட்டு வரும், வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோட வரலாம், விளையாடும் போது பரவலாம் சரிங்களா. அதனால் எப்பயுமே வந்து எப்பயுமே ஒரு கண்டிஷன் வருதுன்னா அது ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன் நினச்சிட்டு தான் நீங்கள் போயிட்டு மருத்துவரை வந்து பார்க்கணும் சரிங்களா. அந்த ஓல்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை யூஸே பண்ணக்கூடாது. எதுக்காக அதை வச்சுக்கலாம்னா அடுத்த தடவை டாக்டரை பார்க்கும்போது இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக அதை எவிடன்ஸாக வச்சுக்கலாமே தவிர அதை ரீயூஸ் பண்ணக்கூடாது சரிங்களாம்மா.
1: நண்பர் ஒருத்தர் என் கூட வேலை செய்த ஒருத்தர் ஒரு 6 மாசமா தோத்து கை தோத்து காலு
0: சார்.
1: அப்புறம் ராமச்சந்திரா விட்டு போனோம், ஒரு 6 மாசமா கொஞ்சம் நடக்க முடியாது.
0: ராமச்சந்திரா கூட்டு போயிட்டீங்க போனதுனாலதான் அவர் வந்து இந்த அளவுக்கு நடக்கிறாரு சரிங்களா. அதுக்குள்ள மருந்து எல்லாம் கிடைக்கும்,
1: 60 ஆயிடுச்சு.
0: அதுதான் நான் சொல்றேன், அவருக்கு தேவையான அவருக்கு தேவையான மருந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் அவரால் நடக்க முடியுது. அதனால நீங்க இதுக்கு மேல ஏதோ அது பண்ண தேவையில்ல, கவலையும் பட தேவையில்ல சரிங்களா. ஐயா அது வந்து நிச்சயமா நான் வந்து ஏன்னா நான் வந்து மாடர்ன் மெடிசன் அலோபதி டாக்டர், எங்களுக்கு வந்து அதை பத்தி நிச்சயமாக இல்லை. இன்னொன்று வந்து இந்தியாவில் வந்து கட்டுப்பாடு வந்து அதுக்கு நிறைய இருக்கு. அதே வந்து உங்களுக்கு வேற மருத்துவ தேவைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னே இருக்கு கவர்மெண்ட் கீழ, அதுல போய் காமிக்கும் சரிங்களா.
2: நன்றி ஐயா. ஓகே டாக்டர், நீங்க முன்னாடி சொன்னது போல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இணைந்து நம்மளுடைய இந்த மருத்துவத்துக்காக நிறைய இதுவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம்
0: இது வந்து ரொம்ப இது இதுதான் இந்த நம்ம சொல்லலாம் இந்த எண்ட் ஆஃப் த இது என்னன்னா. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு, இப்போ ரியாக்ஷன் வந்துருச்சு, சைட் எஃபெக்ட் வந்துருச்சு, பக்க விளைவுகள் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்ட்டு ரெண்டு விஷயம். டாக்டர் வந்து யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது என்னன்னா நாம் சாப்பிட்ற கன்சியூமரே ரிப்போர்ட் பண்ணலாம். எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்கிறேன் சரிங்களா. இதை வந்து 1800-300-4 சரிங்களா. 1800-300-4 இது கால் பண்ணுங்க, தமிழ்லேயே பேசலாம். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜ்லேயும் பேசக்கூடிய அங்கே இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் இப்போ என்கிட்ட எப்படி கால் பண்ணி பேசுகிறாங்களோ அதேமாரி எல்லாருமே பேசலாம். இந்த மாத்திரை எடுத்தால் என்னை எடுத்த பிறகு வயிற்றால் போச்சு, இந்த மாத்திரையோட டீட்டெயில்ஸை அவங்க கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை அவங்க நோட் படிப்பாங்க. இது இது வந்து எப்படின்னா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு இப்போ சளி இருமல் சிறப்புனால ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கும் போது அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அந்த இடத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து மானிட்டரிங் சென்டர் இருக்குது, அவங்க வந்து அதை அதுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, அது பண்ணிடுவாங்க. ஒன்று இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், இந்த நம்பரை எல்லாம் தயவுசெய்து வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இதே கவர்மெண்ட் வந்து மாத்திரை பற்றி இவ்வளோ நேரம் நான் பேசினேன், நம்ம உடம்புல யூஸ் பண்ணக்கூடிய மெடிக்கல் டிவைஸ் என்ன கண்ணாடி போடுறது அதனால கூட வந்து பாதிப்பு வரலாம், அதையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் இதே நம்பரில் சரிங்களா. ஐயா நான் இப்போ வந்து கைக்கு ஸ்பிளிண்ட் போட்டிருக்கேன், எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கட்டு மாதிரி போட்டிருக்கேன், அதை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு வீணாகிற மாதிரி, ஒரு வேலை இதனால ஏதாச்சும் இஃபெக்ட் இருக்கா, அது கூட ரிப்போர்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் என்னென்னலாம் ஸ்கீம் இருக்குன்னா மருந்து. இப்போ ஏன்னா இவ்வளோ பேர் பேசினாங்க, அதில் நிறைய பேர் வந்து வசதி இருக்கிறவங்க பேசினாங்க, இல்லாதவங்க பேசினாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து இந்த மக்கள் மருந்தகம்லாம் இருக்கு, அது வந்து இங்கேயுமே நான் சென்னை வரும்போதுமே பார்த்து நிறைய இடத்துல இருக்கு, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுது. குவாலிட்டி அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு மருந்து ஒரு மார்க்கெட் குள்ள வருது அப்படின்னா வந்து அதுக்கு அவ்வளோ தர வரிசை பண்ணுவாங்க. அது அதெல்லாம் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளாரே வரும். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய மக்கள் மருந்தகம்ல கிடைக்கக்கூடிய மருந்துகள் வந்து எல்லா குவாலிட்டி

0: வயசுலேயும் சரி எஃபிகசி சொல்லும், அது எதுக்காக கொடுக்குறோமோ அது நல்லா இருக்கா அப்படின்னு, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பொதுமக்களுக்கு சொல்கிறேன்னா, காசு காசு தான் ஒரு பிரச்சனை என்னோடய ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, இது மாதிரியான இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கிது, மக்கள் மருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
1: ஓகே,
0: அது வந்து தயவு செய்து வந்து அது குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதேமாதிரி நம்ம தமிழக அரசாக இருந்தாலும் சரி மற்ற இதாக இருந்தாலும் கவர்மெண்ட் மாத்திரையும் இருக்குல்ல, அது இலவசமாக கிடைக்குது, அதுவும் எல்லாமே குவாலிட்டி செக் இல்லாமலாம் வரவே வராது. தயவு செய்து அதையுமே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, அதில் ஏதாச்சும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்க மாட்டேன். அதுக்குமே வந்து நாங்கள் ஒரு மருந்து உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரியோ ஒரு இதுக்குள்ளே வருதுன்னா இந்த தரவரிசை படுத்தி தான் வரும். அதனால் அது அது என்னோட வேண்டுகோள் மக்களுக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதேமாதிரி இந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து அவங்க யூஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணட்டும், ரிப்போர்ட் பண்ணால் நாளைக்கு அவங்களுக்கே அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அவங்க குழந்தைக்கு ஒன்று நடந்திருக்கான்னு சொல்லும் போது அவங்க அக்கா குழந்தைக்கு அது நாளைக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்வா.
1: ஓகே ஓகே, உங்களோட ரியலாகவே ரொம்பவே சூப்பராக இந்த நேரம் போனதே எனக்கு தெரியல. நிறைய கேள்விகள் வந்து நம்ம மக்கள் சைடில் இருந்தோம், என் மனதில் இருந்த கேள்விகளுக்குமே நீங்கள் நிறைய பதில்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதியாக வந்து பாடல் கேட்டு நம்ம வந்து அடியே என்ஜாய் பண்ணிட்டு முடிப்போம். ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து அடியே அழகே.
0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்குமே வந்து ரொம்ப நன்றி. நம்ம ஆல் இண்டியா ரேடியோ சென்னை, அதேமாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் ஸ்பீக்கர் வேணும் கூட, அதுவும் நீங்கள் நல்லா மாடரேட் பண்ணீங்க. மக்களுக்குமே வந்து மக்களுமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. நன்றி, என் சைட்லேருந்து நன்றிகள் பல.
1: நன்றி நன்றி ஐயா. ஓகே எஸ், மக்களே நமக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு மகிழ்ந்துருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் இடத்துலேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்து கேட்டுருங்கள். இது நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 3:04 தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்கள் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஸ் என்ன தலை அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு டக்குன்னு வந்துட்டேன். நான் உங்க பவானி. எஸ் மக்கள் இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலமா நிகழ்ச்சி. எப்படி வைபு? எஸ் சூப்பரான ஒரு வைபோட தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ட்ரி ஆயிருக்கோம். இன்னைக்கு ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில ரொம்பவே ஃபன்னான ஒரு டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருங்க. நான் எப்பவுமே பண்ற விஷயம் தானே, ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கை போட்டுட்டு அந்த வைபோட அப்படியே கேட்டுட்டு உங்ககிட்ட க்வெஸ்சனை கேட்கறதா என் வேலை. அதனால உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சாங் தான் நம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக கண்ணம்மா கண்ணம்மா என்ற பாடல் தான். உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல வாலி வரிகள்ல தேவா இசை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்க. எல்லாமே சமதோல.

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:09 ஆயிட்டு இருக்க. எஸ் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில நான் தான் உங்க பவனி பேசிட்டு இருக்கேன். எஸ் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். எஸ் இந்த கேம் ஷோடைய இது என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். என்னன்னா, நான் வந்து ஒரு 3 வார்த்தை சொல்ல போறேன். அந்த வார்த்தையை கொண்டு நீங்க வந்து குட்டி கதையை வந்து உருவாக்கணும். அது மேபி ஒரு இன்சிடென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்சிடென்ட் நீங்க உங்களுடைய கற்பனை எப்படி இருக்கு, ஆனால் ஃபன்னாக இருக்கணும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய ஃபோன் எடுங்க, 298-6000-3 அல்லது 295-2055-4 என்ற எண்ணுக்கு நீங்க கால் பண்ணிய கூட இந்த விளையாட்டை விளையாட தயாராங்க. எஸ் நம்ம கூட காலர்ஸ் வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க. யார் நம்ம கூட ஃபர்ஸ்ட் பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் 3 வணக்கம் சொன்னீங்க, ஒரே பொண்ணு தான் இருக்கேன்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் மாஜோ கந்த கந்த கந்தசாமி.
2: கந்த கந்த கந்தசாமி சார், ஏ சார் கேமுக்கு ரெடியா நீங்க?
3: சொல்லுங்க. நான் கேம் சொல்ல,
2: நான் சொல்லிட்டேனே ஒரு குட்டி கதை. என்னன்னா, நான் வந்து 3 வார்த்தை சொல்ல போறேன். அந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஒரு குட்டி கதையை வந்து வடிவமைக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கணும் குட்டி கதை, ரொம்ப பெருசா போக கூடாது. 3 வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு நீங்க கதை அமைக்கணும். வித்தின் 30 seconds குள்ள நீங்க அந்த கதை சொல்லணும். ஓகேவா? உங்களுக்காக
3: 3 வார்த்தை சேர்த்து அமைக்கணும்.
2: ஆமா, வந்து உங்களுக்காக, நீங்க தான் முதலாளா வந்திருக்கீங்க. சோ உங்களுக்காக ரொம்பவே எளிமையாவே கொடுக்கறேன். வானம், நிலவு, மரம், இந்த 3 வார்த்தை கொண்டு இன்சிடென்டா கூட சொல்லலாம், இல்ல ஒரு கதையாவும் சொல்லலாம்.
3: வானத்தில் நிலா உதிக்கிறது, வானத்துல இருந்து மழை பெய்தால் மரம் வளர்கிறது, மரம் வந்து ஆக்சிஜன் கொடுக்கிறது, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறது. நிலவு வந்து நிலவு வெளிச்சம், குழந்தைங்களுக்கு தெம்பா இருக்கும் நைட்ல. வானம் வந்து வெளிப்படுத்தின இது பண்ண சொன்னா மனத பார்த்தா எல்லா இது நீங்கி விடும், சோறு நீங்கி விடும்.
2: அப்பா என்ன ஒரு வேகம், என்ன ஒரு வேகம், நல்ல முயற்சி, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.
3: பரவாயில்ல,
2: கதை சூப்பர். நன்றி. ஓகே, அதாவது கதை சொல்றது வந்து இப்போ வானம், நிலவு, மரம் இதை நானே எடுத்துக்கிறேன். எப்படி சொல்லாடுனாக்கா, ஓகே

0: ஒரு நாள் வானத்துல வந்து நிலவு வந்து நல்லா உதிச்சிட்டு இருக்கும் பொழுது ரொம்பவே சிலு சிலுன்னு காத்தடிக்குது. அப்ப அந்த இடத்துல மரம் வந்து ரொம்பவே அழகா அசஞ்சாடிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும்பொழுது என் மனசுல ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடென்ட்டா சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஊர்ல வானத்துக்கும் நிலவுக்கும் அந்த சண்டை நடந்துச்சு, அந்த சண்டைக்குள்ள வந்து மரம் வந்து நாட்டாம பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபன்ஃபுல்லான கதையாவே நீங்க வந்து சொல்லலாம். ஸோ எஸ், நம்ம அடுத்த காலர் எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவர் என்ன கதையை வந்து நமக்காக சொல்ல போறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? உங்களுக்காக சொல்லப்படுற மூன்று வார்த்தை: தண்ணீர், வெப்பம், ஃபேன். காற்றாடி.
1: காற்றாடி.
0: ஆமா.
1: மின் விசிறி.
0: மின் விசிறி, கரெக்ட்.
1: உள்ள வந்து குலுக்கமா தான் இருக்கு,
0: வெப்பமா இருக்கு.
1: ஆமா, அதனால வந்து நம்ம என்ன செய்யணும், இயற்கை காத்து நம்ம சுவாசிக்கணும். வெப்பத்தை வந்து நம்ம வந்து தாங்கி தான், வெப்பமும் நம்ம உடம்பு நல்லதுதான், வெப்பம் இல்லாம இருக்க முடியாது உடம்புக்கு. வெப்பமும் உடம்பு நல்லதுதான், அது வந்து கொஞ்சம் சுமாரா நம்ம வந்து கரெக்டா வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். காத்து சொன்னீங்களா,
0: தண்ணி சொன்னே, தண்ணி, வெப்பம்,
1: தண்ணி. தண்ணீர்ன்றது நமக்கு இன்றைய அமையாதது. நமக்கு நீர் இன்றி அமையாத உலகம்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதனால நம்ம நீரை வந்து நம்ம பாதுகாத்து சிக்கனமா வந்து செலவு பண்ணணும். ரொம்பவே நம்ம செலவு பண்ணக்கூடாது, ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது.
0: ஓகே, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவே சொல்லிருக்கீங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ் நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிவாவுமே வந்து சில விஷயங்கள் சொல்லலாம். இப்ப நான் வந்து இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்காக மாற்றி தரேன், ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ற மூன்று பொருள்கள் அந்த விஷயங்களை வச்சு நீங்க குட்டி கதை ஒன்று அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை பற்றி ஒரு ஈவன் அது இன்ஃபர்மேட்டிவான ஒரு இப்ப சொன்னார் இல்லையா, நம்ம முன்னாடி காலர் அவர் சொன்னது போல தண்ணீர் வந்து இன்றியமையாது, அதை சிக்கனமா பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவாவுமே வந்து நம்ம மாத்தினா நம்ம மக்களுக்குமே நமக்குமே ரொம்ப நல்லது இல்லையா. சோ அதனால நீங்களுமே பண்ணுங்க. அண்ட் அடுத்த காலர் யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க? ஓகே, கோபி சார்
2: பேரா?
0: ஆ, கேக்குதுங்க சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லட்டுமா?
2: என்ன வார்த்தை?
0: ஓகே,
2: அப்பா புரிஞ்சதா?
0: புரியல சார்.
2: தண்ணீர்,
0: வெப்பம், ஃபேன். அது முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடவா? உங்களுக்கு வந்து தொப்பி, கண்ணாடி, கார். ஐயா கேக்குதுங்களா?
2: புரிய மாட்டேங்குது.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் நான் சொல்றேன். தொப்பி, தொப்பி, கண்ணாடி. சரி, ஓகே ஐயா, நம்ம நல்ல முயற்சி உங்களது, நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே, ஸோ எஸ் நம்ம மக்கள் வந்து ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டு வரலாம். திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து கட்டுக்கட்டு கீரைக்கட்டு என்ற பாடல் தான் விநாயகம் மற்றும் சுமங்கலி குரல்ல, பேரரசு வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாந்த் அவர்களது இசையமைப்புல கேட்டு வந்துருவோம். இது நமது FM 101.4 எல்லாமே சம்மதுள்ள

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை

மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: தானே.
1: எஸ், நேரம் 4:22 ஆயாச்சு. நம்ம கூட ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில அடுத்ததாக பேச போற கால் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துரும். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவியம்மா, கேம் கிரெடியா?
2: சொல்லுங்க,
1: கதை சொல்லலாமா?
2: சொல்லலாம்.
1: ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்காக சொல்ல போற மூன்று வார்த்தை என்னன்னா, கார், தொப்பி, கண்ணாடி. ஓகே, இதை வச்சு நீங்க ஒரு கதை ரெடி பண்ணணும். வெறும் 30 seconds அந்த கதையை சொல்லணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
2: ஒருத்தர் புது கார் வாங்கினாரு. அந்த கார குடும்பத்தோட போனாங்க, குடும்பத்தோட சுற்றுலா போறாங்க. அப்போ வந்து போயிட்டே இருக்கும்போது கண்ணாடியில வந்து பின்னாடி ஒரு பையன் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டா தொப்பி வச்சு அந்த கண்ணாடியில பாத்துருந்தாங்க. பாத்தோன்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது சுவா பண்ணிட்டு நின்னு அந்த பையன்கிட்ட தொப்பிய கேக்குறாங்க. அந்த பையன் புது புது தொப்பியா எடுத்து காமிக்கிறான். உள்ள இருக்க குழந்தைங்க எல்லாம் எனக்கு ஒரு தொப்பி, எனக்கு ஒரு தொப்பி கேக்குறாங்க. அந்த பையங்க அந்த பையன்கிட்ட தொப்பிய வாங்கி கொடுத்து அவங்க வாங்கி பசங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா அப்படியே பிக்னிக் போறாங்க கார்ல.
1: வாவ், சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கேக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நன்றிமா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. வாவ், சூப்பரா ஒரு கதையை சொல்லிட்டாங்க. எஸ், அடுத்த காலர் இதே மாதிரி கதை சொல்றாங்க பாப்புறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம், தஞ்சை மாவட்டம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாமலி இக்பால்.
1: ஓகே சார், நல்லமா இருக்கீங்களா? ஓகே சார், உங்களுக்கான வார்த்தைகள் வந்து முறுக்கு மீசை, உருளை கிழங்கு, மழை. இத வச்சு ஃபன்னான ஒரு கதை, ஏதாவது ஒரு குட்டி கதை நீங்க ரெடி பண்ணி இப்ப சொல்லணும். வித்இன் 30 செகண்ட்ஸ் குள்ள ரெடியா?
3: ஓகே ரெடி.
1: ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம்.
3: ஒரு அடியால் வச்சுட்டு வராரு, மீசை வச்சுக்கிட்டு வரும்போது வரும்போது அந்த எட்டாப்ல ஒரு உருளைக்கிழங்கு வச்சுட்டு இருக்காங்க. அத வாங்கி சாப்பிட்டுட்டாரு, அப்பதான் உடம்புக்கு பலன்னு சொல்றாங்க. அதனால அதே முறுக்கி முறுக்கி முறுக்கிட்டு வராது. அந்த உருளைக்கிழங்க வாங்கி பாக்குறாரு. அந்த இன்னொரு சாரிமா, இன்னொரு இது மறந்து
1: போச்சு. இன்னும் முயற்சிக்கிறீங்களா?
3: முயற்சி பண்றேன்.
1: பொறுமையா சொல்லுங்க, நல்லாவே சொல்றீங்க. சொல்லுங்க,
3: இன்னொரு சொல்லுங்க. மூணாவது
1: மழை.
3: முதல்ல சொல்லாம
1: சொல்லாமே வேற கதை கூட சொல்லலாம்.
3: அதாவது ஒரு ஊர்ல ஒரு மீசக்காரர் இருக்காரு. அவர் வந்து தினமும் உருளைக்கிழங்கு விற்கிறதுதான் அவருக்கு வழக்கம். அது மாதிரி தலையில வச்சுட்டு ஒரு நாள் உருளைக்கிழங்கு விற்க போறாரு. இப்படின்னு மழை பிடிச்சி கொடை கூட எடுத்துட்டு
1: போல
3: மலையில நம்பிட்டே போறாரு. போயிட்டு இருந்தா போற நேரத்துல அப்படியே அவரு பள்ளத்துல இருந்து கால விட்டுறாரு மலை. வந்துட்டு அவருக்கு இதாகி ரொம்ப காலம் முடிஞ்சிருச்சு.
1: அச்சோ,
3: திரும்ப அதுலேருந்து உள்ள விற்க முடியாம ரொம்ப சிரமமா இருந்தாரு.
1: நம்மளுடைய கற்பனை திறன் வந்து எப்படி எல்லாம் வளருது, அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொன்னாக்கா அது எப்படி எல்லாம் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இந்த கேமை நான் கொண்டு வந்தேன். அடுத்த கால நமக்காக என்ன கதை சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: ஓகே, ரெடியா சந்திரசேகர் சார்?
4: எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன்.
1: சூப்பர். ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? கதை சொல்ல ரெடியா? நான் பத்தாது ரெடின்னு சொல்லுங்க.
4: ரெடி ரெடி.
1: ஓகே ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் வந்து வண்டு, கரடி, குரங்கு.
4: வண்டு, கரடி,
1: குரங்கு.
4: ஓகே. ஒரு வண்டு அழகா உட்கார்ந்து அந்த

0: இருக்கு இல்லையா, அந்த பூல இருந்து தேனி எடுக்க பாத்துது.
1: ஓகே,
0: அத வந்து ஒரு குரங்கு ஆச்சரியமா பாக்குது, என்னடா இது, இந்த தேனி அந்த பூல உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கே, செஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த சமயம் அந்த குரங்கு இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கிற கரடி அதை பயமுறுத்தணும் அப்படின்னு வந்து அதை தட்டிது. பயத்துல அப்படியே கத்தி அலறி ஓடி ஒரு வீட்டுக்குள்ள தப்பிச்சு போய் ஒளிஞ்சுக்குச்சு.
1: நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம மக்கள் ரொம்பவே அழகா வந்து கதைகள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த காலர் என்ன கதை சொல்றாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: இனிய பொன்மாலை, வணக்கங்கள். நலம் நலம் அறியாவல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமே நலமே, தாங்கள் நலமா?
2: நலமா இருக்கிறோம், நீங்க நலம் விசாரித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி ஐயா. ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடவா?
2: சொல்லுங்க, நான் ஏதாவது வளர வைக்கிறேன்.
1: கதை தான் சொல்ல போறீங்க, வாங்க சொல்லலாம், நம்ம ஏற்படுத்துறோம் கதை. ஓகே
2: சரிங்க சரிங்க.
1: பள்ளிக்கூடம், மாணவன், புத்தகம்.
2: அதாவது பள்ளிக்கூடம் வந்து பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு. ரீஓபனிங், அதாவது சம்மர் லீவ் எல்லாம் முடிஞ்சு ரீஓபனிங் ஆயிடுச்சு.
1: சரி,
2: அப்புறம் வந்து மாணவனை வந்து புதுசா பள்ளியில கொண்டு சேர்க்கணும், எல்கேஜி யூகேஜில இருந்து. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணுமே, அந்த ஸ்கூலுக்கு போறாங்க, பிரைமரிக்கு கூட்டிட்டு போறாங்க.
1: பெரிய படிப்பு.
2: பெரிய படிப்பு போறச்சே வந்து அந்த பையனை வந்து அவங்க போய் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு முந்தையே எனக்கு புத்தகம் வாங்கி கொடு, புத்தகம் வாங்கி கொடுத்து அப்பா அம்மாட்டே வந்து நச்சரிச்சுட்டே இருக்கிறாரு. புத்திசாலியா தான் இருப்பாரு, ஏன்னா அவருக்கு வந்து படிப்புல அவ்வளவு ஆர்வம் பாருங்க. அப்புறம் அந்த அப்பா அம்மா சொல்றாங்க, நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் ஆபீஸுக்கு போய் அந்த ஹெச்எம்இக்கு, அப்புறம் ஆபீஸ்ல உனக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறவும் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அப்ப என்னென்ன புக் எல்லாம் அப்புறம் வெளியில வாங்கணுமா இல்லை ஸ்கூல்லயே தருவாங்களான்னு கேட்டுட்டு வாங்கலாம், இப்ப நாம வைங்கன்னா வேஸ்ட், காமனா உள்ள புக் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து கேட்க மாதிரி இல்லை, அப்ப ஏதாவது ஒரு புக் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரிச்சோடி வாங்கி கொடுக்கறாங்க.
1: ஓகே,
2: அந்த அரிசியோட அந்த பையன் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷத்துல அந்த ஸ்கூல்ல போய் அவங்க வந்து பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சிருது, ஸ்கூல் லீவ் ஓபனிங் ஆயிடுது, ஸ்கூல்ல புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இப்ப படிச்சுட்டே இருக்கிறான், நல்லா
1: படிக்கிறான்.
2: ஆமா, இப்ப வந்து முதல், அதாவது முதல் மாத தேர்வு கூட இப்ப வரப்போறதான்.
1: பாருங்களேன், சூப்பர், அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம். நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். ஆஹா, சூப்பரா கதை எல்லாமே ரொம்ப அழகா, நாங்க வந்து சொன்ன மாத்திரத்திலேயே அவங்களுடைய அந்த கற்பனை திறனை கொண்டு ரொம்ப அழகா வந்து கதையை வணையறாங்க. நம்ம நிகழ்ச்சியில சூப்பரா இன்னொரு சாங் கேட்டு வந்துடலாம். மான் கராத்தி திரைப்படத்தில் இருந்து டார்லிங் தம்பக்கு என்ற பாடல் தான் நிவாஸ் மற்றும் கல்பனா குரல் யுகபாரதி வரிகள்ல அனிருதி சாம்பிள் நமக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்க. எல்லாமே சமதுல.

0: நேரம் 4:34 ஆயிட்டு இருக்கு. எஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக யாரெல்லாம் வந்து நமக்கு குட்டி கதை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய காலர்ஸ்மே நமக்கு காத்துட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? கலா மேம். ஓகே, நீங்க கேம் ஷோக்கு ரெடியா?
1: பறவைகள்ரவாது
0: சரி, காடுக்கு ஓகே, மாட்டுக்கு
1: மாட்டு கொஞ்சம் அழகா தண்ணி காமிக்கணும், அதுக்கு போற தீ போட்டு மாடு பாதுகாப்பா இருக்கணும், இந்த நோய் வராம பாத்துக்கணும் மாட்டுக்கு.
0: ஓகே, வீட்டுக்கு
1: வீட்டுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும், இது வந்து இதெல்லாம் வச்சுக்கூடாது, நம்ம சாப்பிட உணவு சுத்தமா வச்சிருக்கணும், ஆரோக்கியமா தான் வீடு.
0: ஓகே, இதுவே நல்லா இருக்கே. ஓகே, வீடை சுத்தமா வச்சுக்கணும், மாட்டுக்கு கரெக்டா தண்ணி காட்டணும், நோய் வராம பாதுகாத்துக்கணும், காட்டு வந்து அழிக்க கூடாது, பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் மா. தேங்க்யூமா. ஓகே, நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மா, பெருமாள் பட்டலன் ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமிமா, நீங்க கேம் ரெடியா? ஓகே, உங்களுக்காக கேக்குற கேள்வி வந்து சொப்பு களிமண் அழுக்கு கை. சொல்லுங்க பாக்கலாம், ஒரு கதை ரெடி பண்ணுங்க பாக்கலாம். கமான் கமான்.
2: ஒரு சின்ன பிள்ளை வந்து சொப்பு வச்சு விளையாடு, அவ வந்து புதுசா இது களிமண் எடுத்து இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறா.
0: ஓகே,
2: அடுத்தது என்னமா?
0: அழுக்கான கை, கை வந்து அழுக்காச்சு, அழுக்கு கை.
2: அவங்க அம்மா வந்து சத்தம் போடுறாங்க, இப்படி மண்ணை களிமண் ஆக்கி அதை சுத்தமா வச்சிருக்கிய அப்படின்ட்டு. அப்புறம் எழுத்துன்னு போய் நல்லா தண்ணி ஊத்தி கழுவி விடுறாங்க. சொப்பு நான் ஒண்ணு அழுகுறா. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம், நீ வான்னு இழுத்து போயிடுறாங்க.

0: சூப்பர், இது நல்லா இருக்கு, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா.
1: நன்றி.
0: ஆஹா, ரொம்பவே அழகா அந்த சொப்பு வச்சு ஒரு குழந்தை பொம்மை செஞ்சுச்சா, அந்த பொம்மைக்கு அப்புறமா வந்து ஓகே களிமண் இருக்கே புதுசா ட்ரை பண்ணுவோமேட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குவாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப நல்ல மம்மியா இருக்காங்க, கூட்டு போய் கை மட்டும் கழுவிட்டு ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த காலர் வேற என்ன கதை சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ஓகேமா, நீங்க ரெடியா கேம் விளையாட?
2: சொல்லுங்க. நல்ல நல்ல டாபிக்கா கொண்டுட்டு வர்றீங்க, நாங்களும் முயற்சிக்கிறோம்.
0: பண்ணுங்க, முயற்சி செய்வோம், முயற்சி திருவினையாக்கும். ஓகே, உங்களுக்காக ஓகே, ரோஜா, ரிப்பன், மாம்பழம்.
2: ரோஜா, ரோஜா தோட்டத்துல ரிப்பன் வச்சு பின்னிட்ட ஒரு பொண்ணு வந்து மாம்பழம் வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க, கட் பண்ணி.
0: ஆஹா, சூப்பரா இருக்கே. அந்த பொண்ணு யாரு, நீங்களா?
2: அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்ற, யாரையும் இந்த காலத்துல நம்ப முடியாதுங்க, ஒரு மாம்பழம் முடிச்சிடுறேன், ஒரே ஒரு மாம்பழம், இதை நான் யாருக்குன்னு குடுக்கறது, அதனாலதான் வீட்டுல சாப்பிடுறதுக்கு கூட ஷேரிங்க்கு வந்துருவாங்கன்னு நான் ரோஜா தோட்டத்துல வந்து உட்காந்துட்டு சாப்பிடுறேன்.
0: பாருங்களேன், யோசிச்சிருக்க அந்த பிள்ளை.
2: இந்த காலத்து கம்ப்யூட்டர் மூலம் இல்ல,
0: என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அந்த பிள்ளை. அருமைமா, அருமைமா, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, சந்தோஷம்.
0: ஆஹா, சூப்பரா இருக்கேன். அந்த பொண்ணு பாருங்க, ஒரு மாம்பழம் தான் இருக்கு, அதனால நான் தனியா அதுவும் ரோஜா தோட்டத்துக்குள்ள, ஏன்னா இந்த பிள்ளையும் அழகா ரோஜா போல இருக்கு பிள்ளை, அதனால அந்த ரோஜா தோட்டத்துல போய் தனியா உட்காந்து சாப்பிட்டுருக்கா, என்ன ஒரு ஆனந்தம். ஓகே, சூப்பரான இந்த மாதிரி இன்னுமே அநேக கதைகள் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அடுத்து நம்ம கதையைக்கு நமக்கு கதை சொல்ல போற அடுத்த காலர் யாருன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: காஞ்சிபுரம் செல்வம்.
0: ஓகே சார், நீங்க ரெடியா?
3: ஆ, ரெடியா.
0: ஓகே, உங்களுக்காக மூன்று வார்த்தைகள். மிதிவண்டி, சாலை, ஊர்.
3: மிதிவண்டி, சாலை, ஊர்.
0: ஆமா.
3: ஒரு ஒரு வீட்ல வந்து அம்மா அப்பா இருக்கறாங்க, அவங்களுக்கு ஒரு பையன்.
0: ஓகே.
3: அப்பாவுக்கு, அப்பா வந்து வயசாகி போச்சு, அவருடைய சைக்கிள் இருந்தது.
0: ஓகே.
3: இவனுக்கு என்னன்னா ஒரு ஆசை, மிதிவண்டி ஏத்துன்னு போய் நம்ம ரொம்ப தொலைவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவு. அது அப்பா திட்டுவாரோ என்னவோன்னு பயந்து நின்றாரு. அப்புறம் அப்பா கையில கட்டணும், நீ போயிட்டு வாப்பான்னு அப்பா சொல்றாரு. உடனே இவரு அந்த மிதிவண்டி எடுத்துக்கின்னு சாலையில போறாரு. நல்ல ஒரு மெயின் ரோடு, அது மெயின் சாலை, அதுல போறாரு. அதுல போய் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க அத்தை பொண்ண பாத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றாரு.
0: அவங்க ஊருக்கு திரும்ப திரும்புறாரு. நிகழ்ச்சியில ஒரு பாடல கேட்டு வந்தா நல்லா இருக்கும் தோணுது. நையாண்டி திரைப்படத்துல இருந்து டெடி பியர் என்ற பாடல் தான் தனுஷ் குரல்ல, விவேகா வரிகள்ல ஜிப்ரான் இசையமைப்பு உங்களுக்காக வந்துருக்கு. கேட்டு மனிதர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 4:44 ஆயிட்டு இருக்கு. நம்ம பண்ணலாமா நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. எஸ், நம்மளுக்கு என்ன கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா ஒரு குட்டி கதை, அது நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் சொல்ற வார்த்தைகளை வைத்து. எஸ், நம்ம காலை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, உங்களுக்கான கேள்விய கேட்டு வார்த்தைகளை சொல்லிடலாமா?
1: சொல்லுமா.
0: ஓகே, நீங்க கதை சொல்லணும். நல்லா சூப்பரா எனக்கு பாட்டியோட கதை இன்னைக்கு நான் கேட்டே ஆகணும்.
1: அப்படியா?
0: ஆமா. ஓகே, நீங்க தான் கதை சொல்ல போறீங்க, நான் சொல்ற வார்த்தையை வைத்து. ஓகேவா? உங்களுக்காக மாட்டு வண்டி, குடிச வீடு, பழைய கஞ்சி, இத வச்சு ஒரு கதை சொல்லணும். நீங்க குட்டி கதையா சொல்லணும். ஓகேவா? ரெடியா? என்னென்ன வார்த்தை சொன்ன? மாட்டு வண்டி, குடிசை வீடு, பழைய கஞ்சி. ஓகேவா?
1: மாட்டு வண்டி, குடிசை வீடு, பழைய கஞ்சி.
0: ஆமா, இத வச்சு நீங்க கதை சொல்ல போறீங்க. ஓகே, ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்லுங்க.
1: குடிசை வீடு வந்து பழைய கஞ்சி சாதம் ஆக்குவாங்க. அத வந்து குழந்தைங்களுக்கு போட்டு அதை சாப்பாடு போட்டு அந்த மாட்டு வண்டியில உட்காந்து இட்டுக்குன்னு கழனி போய் வருவாங்க.
0: நினைச்சேன்.

0: ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: அப்படியா?
0: ஆமா
1: சரியா. பழைய ஊர்ல வந்து ஒரு நாலு பேர் அப்பா அம்மா இருந்தாங்கம்மா.
0: சரி.
1: அப்பா அம்மா இருந்தாங்க, அண்ணன் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கஞ்சி கூழ் இதெல்லாம் ஆக்கி செய்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த அக்கா அப்பா அம்மா வாங்கணும், வண்டியில வாங்கணும், கழுவி போய் களை வெட்டி நெல் அறுத்து மோட்டர் போட்டு தண்ணி போட்டு இறக்கி அதெல்லாம் ரோடு போட்டு அதெல்லாம் நெல் அறுத்து வருவாங்கம்மா.
0: ஓ, ஹாப்பியான ஒரு ஃபேமிலிய பத்தி ஒரு கதை சொல்லிருக்கீங்க, சூப்பரா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஆஹா, ரொம்ப அழகா வந்து ஒரு குட்டி கதை அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எனக்காகவே அவங்க இன்னுமே டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் யார் நம்ம கூட பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம். நல்லா?
0: வணக்கம் சார், நல்லா இருக்கேன். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: ஓகே சார். சார், நீங்க ரெடியா?
2: ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக பானை, பட்டாசு, வத்தி குச்சி.
2: பானை பட்டாசு கடையில போய் பானை கேட்டு இருக்கான்.
0: பட்டாசு கடையில
2: பக்கத்துல பட்டாசு கடை, அவங்க வந்து பட்டாசு கடை பக்கத்துல பானை வைக்கிதுன்னு சொல்லிருக்காங்க யாரோ. அந்த அவங்க பக்கத்து கடையை காமிச்சிருக்காங்க. அங்க போய் பானைய வாங்கிட்டு பானையில தண்ணி வைக்க வச்சிருக்கா மேடம். இன்னொரு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னீங்க?
0: வத்தி குச்சி.
2: வத்தி குச்சி, அந்த வட்டாசு கடையில இங்க வெடி வைக்கிறதுக்காக வத்தி குச்சி இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அவங்க.
0: அவங்க
2: வந்து இந்த தீ குச்சி இந்த சில கம்மி மத்தம் மாரி வச்சிருப்பாங்க, ஊதுபத்தி மாரி வச்சிருப்பாங்க.
0: ஆமா ஆமா,
2: அதுல வாங்கிட்டு இருக்கான் அவன். அங்க வந்து பக்கத்துல தீ இந்த இடம் தீப்பெட்டி பத்த வைக்காதீர்கள் அப்படின்னு எழுதி இருக்கு. அது என்னன்னு கேக்குறான் அவன். இந்த மாதிரி தீப்பெட்டியில கொளுத்தினா எரிஞ்சிரும்பா, அதுக்காக வத்தி குச்சி யூஸ் பண்ணி கொளுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போர்டு வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் பானையை வாங்கியாந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து தண்ணி பானையில தண்ணிய வச்சு ஜில்லுன்னு குடிக்கிறான். என்னம்மா தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்ப முதல் நாள் இப்படிதான் இருக்கும், அந்த பானை ஊற ஊற அந்த தண்ணி சரியாயிடும், நல்லா ஆயிடும். முதல் நாள் வச்சு ரெண்டு நாள் வச்சு குடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா.
0: ரொம்ப சமத்து பிள்ளையா இருந்திருக்கான் போல அந்த
2: பையன்.
0: நன்றி
2: மேடம்.
0: நன்றி சார், ரொம்பவே அழகா வந்து அந்த கதையை வந்து அவரு சொன்னாங்க. அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். ஓகே, நீங்க உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு
3: சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் நையாண்டித்தனமாவே, பல், பாட்டி, கண்ணுக்குட்டி சொல்லுங்க பாக்கலாம் ஒரு கதை
3: மேடம்.
0: பல்லு, ஒரு கதை நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணணும் நான் சொல்ற வார்த்தைகளுக்கு உண்டு. பல்லு, பாட்டி, கண்ணுக்குட்டி.
3: கண்ணுக்குட்டி தெரியல மேடம்.
0: தெரியலையா? சரி, ஓகே சார், நல்ல முயற்சி, நன்றி. ஓகே, இந்த கதையை யார் அழகா ஃப்ரேம் பண்றாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: தாய் தந்தை துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலை பொங்கல இருந்து வாழ்வுடன் தையக்கலைஞர் ராமன் பேசுறேன்.
0: ஓகே சார். சார், கேமுக்கு ரெடியா?
4: இந்த பாட்டிமா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கண்ணுக்குட்டிய போய் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இருக்கக்குள்ள என்ன பண்ணாங்க, தடிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப பல்லு, அந்த பாட்டிமாக்கு பல்லு கீழே விழுந்துருது.
0: நம்மளுமே வந்து ரொம்பவே உங்களுடைய கற்பனை திறன்களை வந்து பாக்கும்பொழுது ஆஹா என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த காலர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துரும். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
0: ஓகே சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
5: மணலி மாறன்.
0: ஓகே சார். சார், நீங்க கேம் ரெடியா?
5: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேம்ல வந்து நான் சொல்ற வார்த்தையை கொண்டு நீங்க ஒரு கதை அமைக்கணும். ரெடியா?
5: சொல்லுங்க.
0: ஓகே, மலை, மவுண்டெயின். ஓகேவா? மலை இருக்கு, ஒரு மாலை பொழுது இருக்கு, குழந்தை இருக்கு. இதை வச்சு ஒரு ஃபன்னான ஒரு கதை ரெடி பண்ணுங்க பாக்கலாம்.
5: குழந்தை,

0: அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீடு, அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மலை ஓரத்துல இருக்குது.
1: ஓகே,
0: அதாவது உண்மையாவே சொல்ல போனாக்க எங்க கிராமத்தையே சொல்லலாம். எங்க கிராமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலை அடிவாரத்துலதான் இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வயல்வெளிகள், நெல் பயிரிட்டு இருக்கோம், அது கீழேதான் வந்து வீடு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மலையோட வெயில் வந்து வீட்டு மேல விழறதுனால அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிழலாவே இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் சரி, பெரியவங்களும் சரி, பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விளையாட்டு எல்லாம் இந்த மலைக்கு அடியில தான், இந்த நிழல்ல சாயங்கால நிழல்ல பாத்தீங்கன்னாக்கா விளையாடிட்டு இருப்போம். ஒரு 6 மணி வரைக்கும் விளையாடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கு வச்சிருச்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த 6 மணிக்கு மேல விளையாட

0: எல்லாம் சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த 6 மணிக்கு மேல விளையாட மாட்டோம், இருட்டும் இருட்டு வச்சுக்கிறோம், வீட்டுக்கு வந்துடுவோம்.
1: சூப்பவா இருக்கு சார். ரியலாவே நீங்க சொன்ன விஷயம் அப்படியே மைண்ட்ல அப்படியே ஒரு கற்பனையா ஒரு ரியலா உள்ள போய் நான் பாத்தற போல இருக்கு. நன்றி சார்.
0: சூழல், இந்த சூழல் நாங்க எல்லாம் வந்து சிறு வயசுல வந்து அனுபவிச்சே ஒரு சூழல்.
1: அருமை அருமை சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி
0: நன்றி.
1: வாவ், சூப்பரா இருந்துச்சு. ரியலாவே நம்ம மைண்ட் எல்லாமே ஆமா இல்ல எப்படி இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், மத்திய பிரதேசம் தமிழேந்தி பேசுறேன்.
1: ஓகே சார், நலமா?
2: நலம், நீங்க நலமா?
1: நலமே. ஓகே, உங்களுக்கான கேள்வி வார்த்தைகள் சொல்லிடலாமா? ஓகே, உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க வார்த்தை என்னன்னா, மண் சட்டி பாட்டி தடி.
2: தடி மண் சட்டி பாட்டியா?
1: ஆமா, கதை சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாச்சு பாட்டி வந்து மண் சட்டில சாப்பாடு ஆக்கினு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்களா.
1: சரி,
2: அப்ப வந்து வெளியில இருந்து ஒரு நாய் வந்துச்சு. அப்ப அந்த நாய் வந்து அந்த பாட்டி வந்து தடிகளை விரட்டி விட்டாங்க. அவ்வளவுதான் கதை முடிஞ்சு.
1: அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு. என்ன ஒரு அற்புதம், சூப்பரா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி
1: நன்றி. ஆஹா, ரொம்பவே அழகா இருக்கு நம்மளுடைய கற்பனை. ஆஹா, அபாரம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம காலர் யாரு இங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யாரு இங்க இருந்து?
3: வணக்கமா.
1: வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
3: ஒரே ஒரு சின்ன காதமா நான் சொல்லிடுறேன் கரெக்டா.
1: ரெட்டியார்
3: ஒரு நெறி. ஆமா, ஒரு ஒரே ஒரு குள்ள நெறி, ஒரு பன்றி, ஒரு ரெட்டியார் மாத. நானே சித்தம் சொல்லிடுமா அத கதையை?
1: நான் குடுக்கணுமே வார்த்தை, அப்பதானே நீங்க கதை சொல்லணும். பட்டம் பறவை பசு, இத வச்சு நீங்க கதை ரெடி பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். குட்டியா இருக்கணும்.
3: பட்டம்
1: பறவை
3: பறவை
1: பசு
3: பசு
1: சொல்லுங்க.
3: பட்டம் பறக்கும்
1: சரிங்க சார். நல்ல நல்ல முயற்சி. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அவர் ரொம்பவே அழகா ஆர்வத்தோட வந்தாரு. ஓகே, நம்மளுடைய இன்ஸ்டிக்ட யோசிச்சு நம்ம வந்து சில கதைகள் வந்து யோசிச்சு நம்ம வந்து சொல்லுவோம். அது போல வந்து நெக்ஸ்ட் நம்ம கூட யார் வந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? ஓகே, ஸோ எஸ், நமக்கு வந்து நிறைய இது எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் ரியலாகவே ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஆஹா என்னடா இது, இவ்வளோ வந்து நம்ம கற்பனைகளுக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்றாரு போல. ரொம்பவே அழகாக யோசிச்சு நம்மளுடைய மக்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக தங்களுடைய கதைகள்லாம் சொல்றாங்க. அதுவும் அந்த பாட்டி வந்து தடி எடுத்து எடுக்கிறது, அந்த கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு போன பாட்டி பாவம் தடுக்கி விழுந்துட்டாங்க, எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இது போன்ற பல கதைகள்லாம் வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். எஸ், நம்ம இதை தொடர்ந்து பேசுவோம். அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இன்றைக்கான இந்த நிகழ்ச்சி. இதுமே நான் வந்து இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் பார்த்தா டைம் போயிடுச்சு. ஐயோயோ, எஸ் எனக்குமே இப்போ வந்து நாளுமே கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களிடத்துலேருந்து நாளுமே வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக வந்து சந்திக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளில் நான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம் எல்லாமே வந்து அவ்வளோ ப்ரெஷியஸாக நிறைய கருத்துக்கள், நிறைய கவிதைகள், நிறைய கதைகள் நீங்கள் வந்து சொன்னீங்க. அது ரொம்பவே எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஈவன் ஹலோ டாக்டர் ஷோவில் எல்லாமே நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக பதில்களுமே வந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். ஸோ எஸ், இதை தொடர்ந்து நம்ம வந்து கேட்போம். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நமக்காக மாவீரன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. வண்ணாரப்பேட்டையில் என்ற பாடல் சிவகார்த்திகேயன் குரல்ல, அதித்தி சங்கர் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல, பரத் சங்கர் இசைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இத்துடன் நான் உங்கள் இடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு தோழி பவானி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது நமது FM 91.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கா நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தினந்தோறும் நம்மளுடைய திறமைகளை அங்கீகரிக்கக்கூடிய அரங்கேற்றக்கூடிய இந்த மேடையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நேற்று பேசணும் இல்லையா. இவ்வளவு நாள் இது தெரிஞ்சு பல சிறப்புகள் நமக்குள்ளே இருக்குது, நமக்குடைய பண்புகள் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன விஷயம்ப்பா சொல்லலாம் சீக்கிரம் அப்படின்னு சில நேயர்கள் சொல்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எஸ், பண்பை வளர்க்கக்கூடிய விளையாட்டுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன விளையாட்டாக இருக்கும் அது. பல்லாங்குழி, கல்லாங்காய் விளையாடுறது, அப்புறம் உயரம் தாண்டுறது, அப்புறமா குதிரை ஏறுதல், இதுமாரி பல விளையாட்டுகளை நம்ம இயல்பாக தினந்தோறும் வீடுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் கூட விளையாடிட்டே இருக்கிறோம். இந்த விளையாட்டுகள் என்ன பண்பெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது, சே இந்த விளையாட்டால் தாங்க இந்த பண்பு என்கிட்ட மேலோங்கி வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுகள் குறித்து இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பண்பை போதிக்கும், பண்பை வளர்க்கும் அந்த விளையாட்டுகள் குறித்து நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய எண்கள் 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு என்னோட பேசலாம். உங்களுடைய அந்த பண்பை வளர்க்கும் விளையாட்டுகள் குறித்து பகிர்ந்து கொள்ளலாம். நானும் அந்த பண்பை விளையாட்டும் விளையாட்டுகள் எந்தெந்த பண்புகளையெல்லாம் உங்கள்கிட்ட வளர்த்துச்சு அப்படின்றத நான் தெரிந்துக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். நீங்களும் அதே ஆர்வத்தோடு ஆவலோடு நீங்கள் கலந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சார், இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு நேற்று பேசும்போது பல நேயர்கள் சொன்னாங்க, இந்த ஃபோன் நம்பர் இவ்வளோ நாள் தெரியாமையே போச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மீண்டும் உங்களுக்காக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். நேரிலே எனக்கு தொலைபேசி அழைப்பில் கிடைக்கல, அல்லது தொலைபேசி அழைப்பு மூலமாக சொல்கிறத விட நான் நீண்ட ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நேயர்கள் உங்கள் முகநூல் கணக்கை அப்படி திறந்து, ஃபேஸ்புக் பேஜை திறந்து, அந்த ஃபேஸ்புக்கில் நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த போஸ்ட்டுக்குள்ள கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை, நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம் ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் அந்த பண்பை போதித்த அந்த விளையாட்டுகள் குறித்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய விளையாட்டுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த சூழல்களை நான் தெரிஞ்சுக்க அவளோடு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மோதி விளையாடிட்டு வந்துடலாம் ஒரு பாட்டோட. இதோ மோதி விளையாடு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டுன்னு இருந்துருங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மோதி விளையாடு அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கும் போது, ச்சே, விளையாட்டுகளை பற்றி தானே கேட்டிருக்கீங்க. எத்தனை விளையாட்டுகளை நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம் பாருங்கள் அப்படின்னு வரிசை கட்டிக்கிட்டு நேயர்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எஸ், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 298-6-00-38 என்ற எண்ணுக்கும், 295-2-05-54 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேற்று ஒரு நேயர் இந்த மாதிரி எண்கள் சொல்லும் போது, இது தெரியாமல் போச்சு சார், முன்னாடி 0-44 போடணுன்ற அந்த இணைப்பு என்னே எனக்கு தெரியாமல் போச்சு சார் அப்படின்னு பல நேயர்கள் சொன்னாங்க. சில நேயர்கள் சொன்னாங்க. அதனால அந்த சில நேயர்களுக்காக 0-44 அப்படின்ற அந்த இணைப்பு என்ன முன்னாடி போட்டு என்னோட பேசுவீங்க நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன் சார்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
1: மணி சாருக்கு மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கு பார்த்திபன், சொல்லுங்க.
1: அதாவது சின்ன வயசுல விளையாடுவோம் சார், பம்பரம், பரமபதம், பல்லாங்குழி, வெளி விளையாட்டு இல்ல சார், ஏதோ கேரம் போர்டு, வீட்டிலே விளையாடுறது. வெளியில போனா வெயில் டைம்ல எப்படி, அந்த டைம் தான் லீவ் விடுவாங்க, வெளியில போய் விளையாட முடியாதுல்ல.
0: ஆமா,
1: அத லீவ், அதாவது மழை டைம்லன்னா கபடி கபடி வேணா போய் விளையாடலாம், கொஞ்சம் நார்மலா இருந்தா.
0: விளையாட்டுதான்
1: ஃபுட்பால் அது எல்லாம் விளையாடுறது. இது வந்து இதுக்கு எதோ சொன்ன சார், பரமபதம், பல்லாங்குழி, கேரம் போர்டு, செஸ் இதெல்லாம் விளையாடலாம் சார். அப்புறம் நிறைய விளையாட்டு இருக்கு சார், சொல்லிட்டே இருக்கலாம்.

0: எனக்கு தெரிஞ்சது அதை பாருங்க, பல்லாங்குழி ஏதோ சொன்ன பரமபதம் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதான் நல்ல நிறைய விளையாட்டு இருக்கு சார், வீட்லயே விளையாடுறது சொல்லிட்டே போலாம்.
1: ஓகே மகிழ்ச்சி, நிறைய விளையாட்டுகளை சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்
2: சார். வணக்கம
1: வணக்கம், சொல்லுங்க.
2: கலீல் அகமது பேசுறேன் சார்.
1: கலீல் அகமது, சொல்லுங்க. கலீல் அகமது,
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: மகிழ்ச்சியா இருக்கேன்.
2: ஆமா கண்டிப்பா. எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஓட்ட பந்தயம் பயங்கரமா போவோம் சார், விளையாடுவோம் பயங்கரமா. அது என்ன அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் அதெல்லாம் நல்லா இருக்கும் அது பண்றதுக்கு. அது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, சமீபத்துல சைக்கிள் போட்டி வச்சாங்க நம்ம ஊர்ல. அது என்ன ஆச்சுன்னா, சைக்கிள் போட்டியில வந்து நான் எப்பவுமே சைக்கிள் தான் போயிட்டு இருப்பேன். நான் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கூட சைக்கிள்ல போவேன். ஒரு போட்டி வச்சாங்க, 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரணும், போக முடியுமா உங்களாலன்ட்டு. சரி, நான் அந்த போட்டியில கலந்துகிட்டேன். அது போயிட்டு வெற்றியா வந்தேன். அது எதால வந்ததுன்னு பாத்துட்டீங்கன்னா, சின்ன வயசுல அது ஓட்ட பந்தயம், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்ல பண்ண பண்ண அது வந்து என்ன ஆச்சுன்னா, அது நாளாவ அது ட்ரைனிங் ரொம்ப, அது ட்ரைனிங் மாதிரி வந்தது. ரொம்ப அது நல்லா இருந்தது ஆக்சுவலி. அது எல்லாரும் பண்ணுங்க சின்ன வயசுல. இப்ப பாத்தீங்கன்னா மொபைல்லயே நிறைய பேர் மூழ்கி போயிருக்காங்க, விளையாட்டு வந்து இல்லாம போயிடுச்சு மனுஷன்.
1: ஆமா
2: ஆமா ஆமா, ஏன்னா விளையாடுன்றது அதுதான்
1: விளையாடி. விளையாட்டுன்றது ஒரு இடத்துல இருந்துகிட்டு எதையோ ஒரு சாதனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல விளையாட்டு இல்லையா? விளையாட்டுன்றது அறிவுக்கு, நம்மளுடைய உடலுடைய உறுப்புகளுக்கு வேலை தரக்கூடியதுதான் விளையாட்டு.
2: கண்டிப்பா
1: இல்லையா? அந்த மாதிரியான விளையாட்டு. அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வாழ்த்துக்கள் சார்,
1: நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மணி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
3: திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மண்டலம், கிராமம் மாஜோ, கந்த கந்தசாமி.
1: கந்த கந்தசாமி, மகிழ்ச்சி கந்தசாமி சொல்லுங்க.
3: இந்த கபடி விளையாட சொல்ல ஒற்றுமையா இருந்து பிடிப்போம் பாரு, எதிர்பார்த்திய.
1: ஆமா,
3: அந்த ஒற்றுமையுடைய பண்பை கத்துக்கணும். அப்ப அது வந்து ஒற்றுமையா இருந்தா நம்ம எதுலயும் ஜெயிக்கலாம்னு ஒரு பண்பு கிடைச்சிருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
3: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை அப்படின்னு
1: ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. நல்லதா? நல்லா சொன்னீங்க, நல்லா
3: சொன்னீங்க. நன்றி
1: நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம்,
4: நண்பருக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கங்க.
4: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஆசீர்வாதம்.
4: சின்ன வயசுல கபடி விளையாடுவோம், கில்லி ஆட்டம் ஆடுவோம் சார், ஓட்டம் பஞ்சம் ஓடுவோம். உங்களும் சேர்ந்து நம்ம ஏரியாவில வந்து நீட்டா காவு ஒண்ணு போடும், செம்பர் பக்கம் தண்ணி நீட்டா வந்து இருக்கோம், தண்ணியில விழுந்து விளையாடுவோம் சார். சார்
1: சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கேன்.
4: கபடி அவளோட சைக்கிள் பஞ்சு, சைக்கிள் ஓடி சைக்கிள் பஞ்சு ஓட்டுவோம் சார்.
1: அது ஒரு காலம்.
4: நன்றி சார், சூப்பரா சார், தலைப்பு அருமை.
1: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில. வெயிலோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடலாம், வெயில் திரைப்படத்துல இருந்து.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பண்பை வளர்க்கக்கூடிய அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்து நேயர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கங்க.
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிற சிவகுமார், சொல்லுங்க.
4: அதாவது விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெட்டிப்புள்ள அடித்தல்

0: இருக்கீங்கயா.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள வேணான்னு இருக்கோம். அத விளையாடுகின்ற போது, அந்த விளையாடுகின்ற போது மூவர் அதற்கு தேவை. என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அடிப்பாரு, ஒருத்தர் வந்து இத்தனை ரன் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் போய் அது எங்க தூரத்துல போய் விழுந்தாலும் அதை போய் எடுத்து வந்து கொடுப்பாரு. அத அந்த விளையாட்டு என்பது ஒரு ஒற்றுமையையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குதுங்கய்யா. அதே போல பாத்தீங்கன்னா, அந்த கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்னு பள்ளிக்கூடத்துல எல்லாம் வைப்பாங்க. இந்த பக்கம் 10 பேரு, அந்த பக்கம் 10 பேரு. அது இழுக்கின்ற போது இரண்டு அணிகளுக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு, எப்படியாவது நாம வந்து அந்த கயிறு இழுத்தல் போட்டியில நாம வந்து ஜெயிக்கணும், நாம வந்து பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஆக எந்த பக்கம் ஜெயிக்குதோ வின் ஆகுறதோ அந்த பக்கத்துக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, கபடி, இந்த கண்ணாம்பூச்சி, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகள்ல விளையாடுகின்ற போது நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும். இந்த அந்த மாதிரி விளையாட்டே இப்ப இல்லைங்கய்யா. இப்ப எல்லாம் வந்து செல்போன்ல மூழ்கிட்டாங்க. இருந்தாலும் கூட நம்ம விளையாடின விளையாட்டு இப்ப உள்ள குழந்தைகளுக்கு தெரியவில்லை அப்படிங்கறதா ஏன் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது.
1: ரொம்ப ரொம்ப சிறப்பா அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். யாருங்கிறது?
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன்.
2: மனோகரன்
1: மனோகரன் மனோகரன் சொல்லுங்க.
2: அதாவது சின்ன பிள்ளைல விளையாண்ட விளையாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. எங்க ஊர்ல கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த கிட்டிப்புல்லு விளையாடுவோம்.
1: கிட்டிப்புல்லு
2: விளையாடுவோம். அதே மாதிரியே வந்து இந்த கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுற்றிவா அப்படின்னு நான் நிறைய பேர்த்த சுற்றி உட்கார வச்சுட்டு ஒருத்தன் மட்டும் அந்த இதை எடுத்துக்கிட்டு துணியை எடுத்துக்கிட்டு சுற்றி சுற்றி வருவாங்க பாட்டு
1: பாடிக்கிட்டேன்.
2: அந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுற்றிவா
1: பாட்டை நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கல, அதை நாம படிக்கல.
2: ஆமா.
1: ஆனா நம்மளுடைய பழக்கத்துல அப்படியே அது நமக்குள்ளேயே ஒட்டிக்கிடுச்சு இல்லையா?
2: ஆமா. அதே மாதிரி இந்த கல்லாங்காய் ஏழுக்கா வச்சு
1: கல்லாங்காய்
2: அது வந்து விளாண்டு ஒரு பாட்டே இருக்காது. ஏழாம் பொறுக்கி சீரிப்புள்ள தாச்சி தாச்சின்னு தாச்சி மதுரை மீனாச்சி. அப்புறம் ரெண்டானுக்கு ஒரு பாட்டு போடுச்சு, ஈரண்டை எடுக்கவே குழந்தை பிறக்கவே ஈரண்டை எடுக்கவே இழந்த பழுக்கவே முக்கடி சுத்தி பாவக்கா முள்ளாத ஏழுக்கா அப்படின்னு பாடுவாருங்க. அப்படி நாங்குத்து செஞ்சுட்டு நாக பழங்குத்து அய்வாளருக்கு அரை வம்பாய் சிலிச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு பாட்டெல்லாம் இருக்கு.
1: அந்த கல்லாங்காய் ஆடும் போது அந்த கல்ல அப்படி மேல தூக்கி போட்டு இந்த கையை அப்படி திருப்பி வச்சு புடிச்சு.
2: ஆமா.
1: அந்த மேல, அதாவது நம்மளுடைய உள்ளங்கைக்கு மேல.
2: ஆமா.
1: அத வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற ஒருவருக்கு அந்த கல்லு விழாம அந்த ரெண்டு கல்லு அப்படி தூக்கி மேல போட்டு பிடிக்கிறது இருக்கு பாருங்க. அடே அப்பா, அத புடிச்சுட்டா ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு புதிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட கூடுதல் மகிழ்ச்சி அடைவோம்.
2: அந்த மாதிரி விளையாடுவோம். அதெல்லாம் போய் இப்ப வந்து எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு பெண்ண
1: திசையில போயிட்டோம். ஆமா, திசையில போயிட்டோம். இன்று போல் இன்பமா இல்லையே அப்படின்ற
2: மாதிரி
1: ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு புதிய விளையாட்டுகள் நம்மோட ஐக்கியமாகிடுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான் நம்ம மகிழ்ச்சி. சிறப்பாக போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய முதன் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கபடி ஆட்டம் கூட்டுறவு ஒற்றுமை பண்பை வளர்க்கும் சிலம்பு நல்லொழுக்கும் போதிக்கும் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயக்குமாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அருள் ஆரோக்கியசாமி கணக்கில் எளிதில் அறிய பல்லாங்குழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அருள் பாபநாசம் தஞ்சாவூர்லேருந்து. கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சண்முக சுந்தரம் பம்பரம் பல்லாங்குழின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே வராரு. தொடர்ந்து சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: எத்தனை விளையாட்டுகள், எவ்வளவு பாரம்பரியமான விஷயங்கள் குறித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை, நேரம் 5:32, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், ரெயின்போ எஃப்எம். தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: பொன்மாலை. வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் செக்கசேகர் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா சார்?
1: வணக்கம், மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறேன். இது ஒரு பொன்மாலை பொழுதுதான். வணக்கம், சொல்லுங்க.
2: இந்த விளையாட்டு வந்து ஓடெல்லாம் நம்ம பானை இருக்கு பாருங்க, அதுல ஓடு உடஞ்சது ரவுண்டா அடிச்சு ஒருத்தர் புடிங்க சொல்லி அடிச்சுட்டு முதுகு மேல எடுத்து அடிக்கிறது, கோலி அடிச்சு விளையாடுறது, அப்புறமா ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த விளையாட்டுங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா அந்த காலத்துல இருந்துச்சு சார். இப்ப எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்களே.
1: நம்ம விளையாடுறதுக்கு என்ன சொல்லி தரோம் பிள்ளைங்களுக்கு? இப்ப
2: எல்லாம் நீங்க என்னதான் குட்டி குழந்தை, 1 வயசு 2 வயசு குழந்தைய போனு தான் கேக்குதுங்க. எங்க பாத்த இடத்துல போன் கொடுக்காதுன்னு சொன்னா கூட அது அழுவுது, அது பண்ணது இது பண்ணதுன்னு இதேதான் பண்றாங்க. விளையாடுறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றாங்க சார்.
1: நன்றிங்க
2: சார்.
1: நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம், முகமது இக்பால். நல்லா இருக்கலாம் சார்.
1: நல்லா இருக்கிறேன் இக்பால், சொல்லுங்க.
3: தலைப்பு சொல்லுங்க.
1: அதாவது நம் பண்பை வளர்க்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகள்.
3: பாரம்பரிய விளையாட்டுனா இந்த சடுகுடுன்னா சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சில இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி என்ன எங்க காலத்துலலாம் பம்பரம் விளையாடுவாங்க, அப்புறம் பளிங்கி விளையாடுவோம். அந்த சிகரெட்டு அட்டைப்பட்டி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் சொல்லி அதுக்கு சொல்லி அது ஜெயிக்கிறது அது.
1: ஆமா, அது இன்னொன்னு கூட பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு இருக்குல்ல, அது எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. ஒரு இடத்துல இருந்து பெற்று மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல,
3: பல்லுயிர் ஓம்புதல்
1: சொல்லுவாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். ஆமா ஆமா,
3: எல்லாருக்கும் பகிர்ந்து ஒண்ணுங்கிற கான்செப்டே மக்களுக்கு பொதுவா. இந்த திருமணத்துல பெண்கள் தம்பதிகள் எல்லாம் விளையாடுறதுக்கு இப்ப சில இடத்துல எல்லாம் அந்த மாதிரி செய்யறாங்க. அந்த ஆரம்பத்துல அது ஒரு இதாவே வச்சிருக்காங்க, பல்லாங்குழி விளையாடுறது கூட வச்சிருக்காங்க. அது மாதிரி வர வர மறந்து இப்ப எல்லாம் செல்போன் கலமா
1: போயிடுச்சு,
3: கேம்ஸ் விளையாடிக்கிட்டு கண்ணதான் எல்லாம்.
1: சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
4: நாங்க வந்து ரெண்டு பேரு தோல் மேல கைய போட்டுக்குவோம், அப்புறம் மூணாவது பேர் என்ன பண்ணுவோம், அவங்க தோல் மேல கைய போட்ட உடனே நான் என்ன பண்ணுவோம், குனிஞ்சுக்கினா ஒரு குடம் தங்கி மூண்டு ஒரே பூ பூத்துது, ரெண்டு குடம் தங்கி மூண்டு ரெண்டு பூ பூத்துதுன்னு அவங்கள சுத்தி சுத்தி வருவோம் ஒரு 10 குடம். அப்புறம் 10 குடம் சொல்லிட்டு 10 பூ போட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த 4 கட்டம் போட்டு சார். சார்
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: 4 கட்டம் போட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஜில்லி மாதிரி போட்டு
1: மேல தூக்கி போறது, முன்னாடி தூக்கி போறது,
4: முன்னாடி தூக்கி போட்டு அப்புறம் அதை ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவோம், ரைட்டா தப்பா, ரைட்டா தப்பா, ரைட்டா தப்பா,
1: ரைட்டா ராங்கா, அதுதானே?
4: ஆமா சார். இப்ப அதெல்லாம் நினைச்சா இப்ப ரொம்ப இதாக சார் நம்மளுக்கு.
1: சரி, உங்க இவர்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும்னா எந்த விளையாட்டுல சொல்லி தருவீங்க?
4: எங்க பிள்ளைங்களுக்கு?
1: ஆமா,
4: எங்க பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப வந்து எக்ஸசைஸ் செய்து விளையாடுவாங்க. அப்புறம் வந்து இந்த அது பேரு வருதுங்க, அந்த விளையாட்டு விளையாடுவாங்க வீட்லயே. இப்ப அதுதான் அவங்க செய்யறாங்க, நாங்க வந்து அப்ப அப்படி செய்தோம் சார். காபி சாப்பிட்டீங்களா?
1: எல்லாம் சாப்பிட்டேன், மகிழ்ச்சி.
4: நன்றி சார்,
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில. அடுத்ததாக கில்லி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிணைந்தீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: பண்பை வளர்க்கும் கதைகள் குறித்தும் பண்பை வளர்க்கும் கதாபாத்திரங்கள் குறித்தும் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பண்பை வளர்க்கும் இந்த கதையும் கதாபாத்திரத்துக்கான மூல வேராக இருக்கிறது பாரம்பரிய விளையாட்டுகள் தான். அந்த விளையாட்டுகளை குறித்து நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பேச இருக்கிறோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மங்களம்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி.
1: கல்லாங்க விளையாட்டு, ஆடுபுலி ஆட்டம் நிறைய இருக்குது, சொக்கத்தான்ட்டு ஒரு ஆட்டம், அப்புறம் இந்த கோ விளையாட்டு, அப்புறம் புளியாங்கொட்டையாவது சோழியையாவது வச்சு ஊதணும். நம்ம வாயால ஊதினோம்னா அது செதறத்தை வந்து ஒன்னோட ஒண்ணு டச்சு பண்ணாத எடுக்கணும். அதுல யாரு நிறைய எடுக்கிறாங்களோ அது ஒரு விளையாட்டு. அப்புறம் அஞ்சாம் காண்டிட்டு ஏழு காய் வச்சுக்கிட்டு கல்லோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அது அந்த அம்மானு, அது ரொம்ப பழைய காலத்து விளையாட்டு. அந்த விளையாட்டு, நொண்டி கோடு, சில்லாட்டம், அது அல்லாத கயறு இருக்கிறது நிறைய இருக்குது. அதே மாதிரி மண்ணுல விளையாடுறது, இப்ப யாரும் மண்ணுல எல்லாம்
0: விளையாடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மண்ணுல விளையாடிட்ட மட்டும் செஞ்சுட்டாங்க,
1: அது அது வந்து ரொம்ப ஆரோக்கியம் சார்.
0: அது ஆரோக்கியம் தான்,
1: நோய் எதிர்ப்பு சக்தி அதுல நிறைய
0: இருக்கு.
1: ஆனா அதை யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மண்ணுக்குள்ளார குச்சிய வச்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறேன்னு கண்டுபிடி.
0: ஆமா, கண்ணை மூடிட்டே கண்டுபிடிக்கணும்.
1: அப்புறம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது நிறைய இருக்குது பழைய காலத்து விளையாட்டு. அது பிசிக்கலாவும் நல்லது, மனசுக்கும் நல்ல ஒரு உற்சாகமா இருக்கும், த்ரில்லா இருக்கும் அந்த விளையாட்டு விளையாடும் போது. ஆனா யாராவது பெரியவங்க உட்காந்துக்கிட்டு அதையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும், நம்ம இது பண்ண பாத்துக்கணும், கவனிச்சுக்கணும். நிறைய நிறைய இருக்கு சார் விளையாடுறது பழைய விளையாட்டு வந்து. அது இப்ப பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. இன்னும் சொல்ல போனா இந்த மண்ணுல ஒரு இலைய இது பண்ணி வச்சுட்டு அதை ஊதணும். யாரு ஊதும்போது அந்த இலை தெரியுதோ அவங்க அவுட்டு. அது மாதிரி விளையாடுறது, அப்புறம் இந்த கயறு இருக்கிறது. எப்பப்பா நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவேன். இந்த பால் விளையாடுறதுலவே ஃபுட்பாலு, த்ரோ பாலு, இந்த ஷெட்யூல் கார்டு நிறைய இருக்குது. ரிங் பால்னு ஒண்ணு, ரிங் ரவுண்டா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு விளையாடுறது, அந்த நெட்டு கட்டிக்கிட்டு எல்லாம், அதெல்லாம் இப்ப இந்த விளையாட்டெல்லாம் இருக்கா என்னன்னே தெரியல.
0: தெரியலையே.
1: அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு.
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம்,
2: இனிய மாலை வணக்கம் மணிசா. நான்
0: வணக்கம்
2: பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சிங்க சோழன்.
2: அதாவது இந்த விளையாட்டுகள்லாம் சின்னதுல நாங்க இந்த கரண்ட் விளையாட்டு, ஏழுக்கள் விளையாட்டு, இந்த கல்லாங்காய் விளையாட்டு, இதெல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கரண்ட் விளையாட்டு தான் கொக்கோன்னு சொல்றாங்க இப்போ. இதெல்லாம் வளர்ப்பது பார்த்தா நிறைய சமத்துவத்தை சொல்லும் சார். அது சமூக நீதியை சொல்லும், ஒற்றுமையை சொல்லும், பகுத்துண்டு வாழ்வது சொல்லும், எல்லாம் வேற்றுமை எல்லாம் தெரியாது, இந்த போராமெல்லாம் தெரியாது, எல்லாமே எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை பருவத்தில் ரொம்ப அழகான வளர்ச்சி, பேசிக் ரொம்ப அழகாக தான் நம்ம விதைக்கப்படுறோம். காலங்கள் செல்ல செல்ல காட்சிகள் மாற மாற எல்லாமே மாறிடு சார்.
0: ஏன்னா
2: இப்ப இருக்கிற வந்து இணையம் இது, அது வந்து அவங்க முன்னாடி பெரியவங்க சொன்ன மாதிரி பிசிக்கலாவும் அது நம்மளுக்கு நல்ல யூஸ் ஆச்சு. விளையாட்டுலாம் ஓடுவோம்னா ஏழு கல்ல அடிச்சுட்டு அந்த கல்ல அடுக்கு கொடுத்துக்குள்ள பால் துரத்தின்னு அடிப்பாங்க. அதெல்லாம் என்ன விளையாட்டு தெரியுமா, ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அதெல்லாம் இப்ப அந்த விளையாட்டுக்கு ஆடுறதுக்கு பசங்களும் நல்லா இடமும் கிடையாது, கொஞ்சம் இடம்தான் கூட அதுல வீடு கட்டி வாட கூட்டுறாங்க.
0: நானும்
2: என்ன உள்பட்டுதான் சார் நான் சொல்றேன், எல்லாருமே சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார்.
0: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சிறப்பா போயிட்டு கிளம்புற நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரச்சனை பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சிவா, சொல்லுங்க.
3: உங்ககிட்ட பேசி ரொம்ப நல்லா
0: மணியா. ஆமா ஆமா ஆமா.
3: நான் என்ன பொறுத்தளவுக்கு ஆவிய மணியாவின் சொல்லும் பாருங்க, அது வந்து எக்ஸசைஸ் மாதிரி. அது முதல்ல வந்து குனியணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டிக்கு வைக்கணும் கைய, அப்புறம் வந்து இடுப்பு வைக்கணும், இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் அப்படியே அதுல வந்து தாண்டணும். அது ஒரு திறமை. அதே ஒரு மண்ணுக்குள்ள ஒரு குச்சி ஒழிச்சு வச்சிருவோம், அதை வந்து நல்ல குச்சி ஒழிச்சு வச்சுட்டு இப்ப விளையாடணும். அந்த விளையாட்டை வந்து அது கண்டிப்பா திரும்ப தான் இருப்போம். அது திரும்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். நம்ம மூடிக்கணும், மூடும் போது அவன் இங்கதான் கண்டுபிடிப்பான் பாருங்க. அது ஒரு விளையாட்டு. அப்புறம் கிளித்தொட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும். இப்ப அந்த நீ பாட்டு படிச்சு பாருங்க, வெயிலோட அந்த வெயில் பாதி விளையாட்டு விளையாட்டு, அந்த முத்து, இந்த வேப்ப முத்து கையில அடிச்சு குத்துறது,

0: அது ஒரு ரத்தம் வரும், அதை ஒரு ரசிச்சு பார்ப்போம்.
1: ஆமா.
0: அதே மாதிரி இந்த புளியங்கொட்டையை சேகரிச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டுருவோம், அதுல வந்து புளியங்கொட்டை சேகரிச்சு அது எப்படி ஊறிச்சு சாப்பிடுவாங்க பசங்க. அப்போ அது உப்பு போட்டு அது அதுக்காக என்ன பண்ணோம் விளையாடும் வந்து அடிச்சு யார் முத்து நிறைய எடுக்கணும் அதை பார்ப்போம். அப்படியே கபடி கபடி வந்து நாங்க சடுகுடுன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து பாட்டும் பாடுவோம். அந்த பாட்டு வந்து நான் தாண்டா உங்க அப்ப நல்ல முத்து பேரேன் அந்த மாதிரி. அதே மாதிரி நாலு ரெண்டு ரெண்டு நாள் அப்பத்தாட்டி பட்டி அந்த அந்த பாடும் போதே பாடுவோம். அந்த கபடி விளாடும் போது சடுகுடை வராது, அது அந்த சடுகுடை வந்து கபடின்றத சடுகுடுதான் சொல்லுவோம் நாங்க எங்க ஊர்ல எல்லாம். அதே பம்பரம் விளையாடுவோம், பம்பரம் வந்து அது அதிகமா தொட்டு வச்சுலாம் விளையாட மாட்டோம். அதே மாதிரி கோழி விளையாடும் பாருங்க, கோழிக்கும் சண்டே நடக்கும், அதுக்கு யார் ஜெயிச்சாங்கன்ற ஒரு பெரிய பிரச்சனையே வரும். அதெல்லாம் இப்ப யார் பசங்க விளையாட மாட்டாங்க, அதுக்கு நேரமும் கிடையாது.
1: இல்ல
0: எல்லாம் இப்ப எல்லாம் நம்ம செல்போன்ல மூலம்னு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி இல்ல அப்போது தப்பா எடுத்துக்காங்க கோழி விடறது, ஆனா இப்ப அதெல்லாம் வந்து ஜாலியா எடுத்துக்கிறாங்க, அது தவறே கிடையாது. ஆமா,
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சி. அடுத்ததா பசங்க திரைப்படத்துல இருந்து பாடம்
2: மணி மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா பாக்கறியா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் என்னென்ன செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பாரம்பரிய விளையாட்டுகளை அப்போல்லாம் ஆடிய காலங்கள்லாம் நினச்சி பார்த்தா அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அது மாதிரியான சூழல் அமையலையே அப்படின்னு வருத்தத்தோட நேயர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்மையும் அன்பு ஆர்ஜியை வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: சொல்லுங்க சொக்கலிங்கம்.
1: அதாவது பாம்பு தாயம் ஸ்னேக் அண்ட் லேடர், அது வந்து

0: ஸ்னேக் ஹேண்ட்லர் அது வந்து நம்ம வந்து வாழ்க்கைனா ஏற்ற இறக்க இருக்கும், ஏற்ற வரும்போது மகிழ்ச்சி அடைய இறக்கிறோம், இறக்க வரும்போது கவலைப்படுறோம். அது மாதிரி கவலைப்பட வேண்டியதில்லை, முயற்சி செய்து மறுபடி வெற்றி பெறலாம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: இது அதனால இருந்து
0: ஆமா
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு விளையாட்டுகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதில் ஒரு சில விளையாட்டுகளை நீங்கள் நேயர்கள் சொல்லுவீங்கன்ற எதிர்பார்ப்போட வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர்
1: வணக்கம். வணக்கம்
3: கலா. கலா
1: கலா, வணக்கம் கலா, சொல்லுங்க.
3: நொண்டி
1: மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது மகாகவி பாரதியாருடைய ஒரு பாடல் வரிகளே இருக்கு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையும் வையாதே பாப்பா அப்படின்னு. அதனால் விளையாடுறதுன்றது வாழ்க்கையினுடைய அன்றாட பணிகளில் ஒன்றா, அது அத்தியாவசியமான ஒன்றா நாம் எடுத்துக்கிட்டு அதை முறையாக பயிற்சியோடு பண்ணணும். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, பல்லாங்குழி, பம்பரம் விடுறது போன்ற நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் நமக்கு பண்பையும் பாசத்தையும் உறவுகளுக்களுடைய இடையேயான ஒற்றுமையும் வளர்க்கக்கூடிய பாலமாகவும் இந்த விளையாட்டுகள்லாம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லைன்னு நினைக்கலாம், சொல்லலாம். அதனால் விளையாட்டுகளை விளையாட்டாகவே பார்க்குற அந்த மனப்பக்குவத்தை தொடர்ந்து நாம் வளர்த்துக்கலாம். அதனால் நிறைய நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க, கருத்துக்கள் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாம் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு நாம் மீண்டும் வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து உங்களுக்காக வர இருக்கிற பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து.

0: More amazing music has been queued up for your listening pleasure, but you will have to bear with me till 6:40 because in the next couple of seconds you're going to listen to the news in Tamil at 6:40. We will resume with Drive Time.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
2: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள்

0: அன்றை வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊர் பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை, அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும் போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
1: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவிகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவிகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவிகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேவ்

பிரிச்சுவால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ மணி. நேரிலே ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனதுக்கு இதமான உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 என்ற எண்ணுக்கும் 298-5-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடையலாம். வணக்கம், யார் எங்கேருந்து?
2: சார் வணக்கம்.
1: வணக்கம்,
2: சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியநகர் சார்.
1: சொல்லுங்க ராஜேஷ்.
2: சார் திரைப்படம் பாத்தீங்கன்னா உன்னை கூட
1: என்னை
2: தருவேன், அதே போல தான் உன்னை கூட என்னை தருவேன், அதே
1: உன்னை கூட என்னை தருவேன், உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்ல.
2: ஆமா ஆமா,
1: ரொம்ப சிறப்பு அதே பாடல். இதோ உங்களுக்கா
2: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து நேயர்களுடைய விருப்ப பாடல் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க பட்டாபி சார்.
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் பாடல் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாட்டு என் ஞாபகம் இருக்கும்,
0: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும்
1: கேட்கும்
0: போதெல்லாம்
1: நினைவுகள் தாளாட்டும்,
0: உன் ஞாபகம் தாளாட்டும். அடடா, ரொம்ப அழகான பாடல். இதோ உங்களுக்காக டிலே இல்லாம உடனே கேட்டுருவோம்.
1: நன்றி,
0: மகிழ்ச்சி.

0: ரெயின்போ எஃப்எம் 191.4 தொடர்ந்து பாடல்கள் கேட்க வரிசையில் அடுத்து வணக்கம் யார் எங்கிறது?
1: வணக்கம் சார், கோனிமேட்லேருந்து குமார் பேசுகிறேன்.
0: குமார் சொல்லுங்க. குமார், உங்கள் பாட்டு குமார்.
1: ஆமாம் சார், நான் பேச நினைப்பதெல்லாம் படம்.
0: ம்,
1: அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்குயில் ராகமே புது மலர் இது மாதிரி பாடல் போடுங்க சார்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. அதே பாடலும் இதோ உங்களுக்காக கேட்டு நினைந்திருக்கேன்.
1: நன்றி சார், நன்றி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப் பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும்

0: 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டுப் பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123

0: எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி அடுத்த விருப்ப பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், மணி சார், கெனிய ஏற. வணக்கம் சார், கோயம்பேல இருந்து பார்த்திபன் சார்.
1: சொல்லுங்க பார்த்திபன், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க பார்த்திபன்.
2: அதாவது சின்ன தம்பில அதே ரொம்ப தாளம் தட்டாரு, என் தலை தட்டத்துக்கு மெதுவா மெதுவான்னு ஒரு பாட்டு வரும் சார். அட உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இதப்பன் சொல்லும் பாட்டன் சொல்லும் அந்த பாட்டு சார்.
1: மகிழ்ச்சி, அதே பாடல் இது உங்களுக்காக.
3: ரொம்ப தட்டாதடா, தாளம் தட்டுறதுக்கு என் தலையா கிடைச்சது. மெதுவா மெதுவா

0: இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. There was frustration for England as they were held to a goalless draw by Ghana in Boston. Ghana produced a resolute defensive display on Tuesday to limit their opponents to just a few goal-scoring chances late on in the game. With his thoughts on the match, here's England's Jude Bellingham.
2: Had a couple of moments. It was hard to get in a game, but like always, second game fever, isn't it? With England, win the first one, do well, and then draw the second one. But it's okay. I think they played for a draw, as it would have seen them go through, and fair play to them. They did a great job.
1: England are now top of Group L on goal difference from Ghana with 4 points. Also in the group, Croatia beat Panama 1-0 in Toronto. In Group K, Cristiano Ronaldo scored twice for Portugal as they hammered Uzbekistan 5-0 in Houston. The 41-year-old is now the first player to ever score in 6 editions of the tournament. Here's Portugal's manager, Roberto Martinez.
3: Nobody gives you a better assessment of what you do in your career than the longevity in football. That I was asking him the other day, I don't know if it's genetic or his work. And I do believe that it's a combination of both. I've never worked with a player that has got that capacity that whatever happens today, tomorrow is going to be the hungriest player to improve.
1: Portugal are second in Group K behind Colombia. Colombia beat the Democratic Republic of Congo 1-0 to progress to the last 32. The 5-time champions Brazil take on Scotland in Miami. Brazil kick off on Wednesday, top of Group C on goal difference with 4 points. Morocco also play Haiti in that group. The other 2 matches today are in Group B. Bosnia-Herzegovina play Qatar and Switzerland face Canada. And for more football news from the BBC, go to bbc.com/football.
4: World Football Update from the BBC.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டியை பற்றிய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாம் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார், பேசுறேன்.
0: சொல்லுங்க குமார், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
5: படிக்காத மேரை, சிவாஜி கணேசன் பாலாஜி நடித்தது. பெண் ஒன்று கண்டேன், பெண் அங்கே இல்லை. நீ பார்த்த பெண்ணை நான் பார்த்தது இல்லை, அந்த பாட்டு.
0: அது தொடக்க வரிகள் கரெக்டா சொல்லுங்களேன்.
5: பொன் ஒன்று கண்டேன், பெண் அங்கே இல்லை, தீங்கி நான் இல்லை வே. பூ ஒன்று கண்டேன், முகம் பார்க்கவில்லை, அந்த பாட்டு.
0: அதாவது படிக்காத மேடை மேதை
5: நினைக்கிறேன்.
0: படம் பேர் சரியா சொன்னா தெரிஞ்சுக்க முடியும். உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் கிடையாது, அந்த பாடல் வருது.
5: அது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கூட இருக்கு. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, அந்த பாட்டு கூட அதுல
0: அந்த பாடல். எங்கிருந்தோ வந்தான் ஊரிலே அந்த பாடல். சரி, படிக்காத மேதை நீங்க படம் பேர் கேட்டிருக்கீங்க. அந்த படத்துல இருந்து உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டேன்.
5: ஓகே ஓகே ஓகே.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேயர்கள் விரும்பு பாடல் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் சோலைமேட்லேருந்து நூறு முகமது
0: பேசுங்க. நூறு முகமது, உங்க விருப்ப பாடல்?
1: படம் நெற்றிக்கண், ரஜினி நடித்த படம், அதில் மோகனம்.
0: ஓகே மகிழ்ச்சி, அதே பாடல் இதோ உங்களுக்கு.
1: நன்றி சார்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கு

0: தான நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், மணலி மாறன்.
0: மாறன், சொல்லுங்க மாறன்.
1: சார், திரைப்படம் வந்து காலமெல்லாம் காத்திருப்பேன். பாடல் பார்த்தீங்கன்னாக்கா, மணி மேகலையே மணி ஆகலையே, நீங்கள் ஒளிபரப்புவது ஒரு மணி, பாடலை கேட்பது ஒரு மணி, பாடலாம் ஒரு மணி.
0: நல்ல மணி. இப்ப மகிழ்ச்சி இதோ உங்களுக்காக.
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க வீரதுரை.
1: படம் சிம்லா ஸ்பெஷல் சார், பாடல் வந்து தஞ்சாவூர் மேல மறிச்சின்ற பாடல் சார்.
0: மகிழ்ச்சி, அதே பாட்டு உங்களுக்காக. இதோ
1: ரொம்ப நன்றி சார்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை கேட்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னா, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருவெட்டூர் பத்மாவதி சார்.
0: சொல்லுங்க பத்மாவதி, உங்க விருப்ப பாடல் என்ன?
1: படம் தில்லுமுள்ளு, பாட்டு வந்து ராகங்கள் 16 அந்த பாட்டு சார்.
0: அடடா, ராகங்கள் 16 உருவான வரலாறு. நல்ல பாட்டு. இந்த பாடலை பாடி இருக்கிறவர் யாருன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? நெருக்கமான பாடல்கள் ஒண்ணு இந்த பாடல். ஆமா, ரொம்ப நல்ல சிறப்பான பாடல் கேட்டிருக்கீங்க. அதுவும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா அந்த பாடல் வரப்போகுது பத்மாவதி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் கேளுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. வாழ்த்துக்கள். நேர்களை, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் 9:15 உங்களை வந்து சந்திக்கிறேன். அது என்ன நிகழ்ச்சி? ரெயின்போ ராகங்கள் உங்கள் மனதை வென்ற பாடல்களோடு வருகிறேன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரை

பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின்போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதுதொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

Perhaps, perhaps, perhaps, perhaps, perhaps, perhaps.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.
2: ரெயின்போ ராகங்கள்.

நேர்களே, நாம் இந்த நிகழ்ச்சிக்குள் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்குள் வர இருக்கிற முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உருவான பாடல் கண்ணுபட போகுது ஐயா படத்திலிருந்து.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் மணி. நேர்களை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹரியரன் குரலில், வைரமுத்து வரிகளில், தேவா இசையில் ஆனந்த பூங்காற்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற இந்த பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்தில்.
1: ஹூ இஸ் காலிங்?

0: இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்?
1: வேண்டும் வேண்டும் காதல் வேண்டும் தருவா.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ராகுங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம் மனங்களை வருட வரக்கூடிய பாடல் ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து.

காமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தொடரும் பாடல் ஜோடி ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 10 மணி என்ற நிமிடம். நேர்களே, இனி தொடரும் நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். ஒளிமயமான பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சியில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீண்டும் வாழ்வேன் திரைப்படத்தில்.

கற்பகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. தொடர்ந்து வரும் பாடல் பரிசு திரைப்படம்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கொஞ்சம் குமரி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது நேயர்களே. இந்த திரைப்பாடலோடு நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை மீண்டு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. எல்லாமே சமதூல்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பு. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல் அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் மௌனம் சம்மதம்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும். மின்னல் தெரிக்க மேகங்கள் எல்லாம் ஊர்வலமாக வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை

பதினோரு மணி 21 நிமிடத்தை கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். மெல்ல வருட வரும் தென்றலை, மெல்ல வருட வரும் தென்றலை நீங்கிவிடு என்று எந்த இதயம் சொல்லும்?

இசைக்க இசைக்க ரசிக்கும் மனங்கள் கிறங்கும் தானே. இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அடுத்து வரும் கவிதை கண்களால் எழுதப்பட்டது.

மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். அழகான மஞ்சப்புறா இரவு வேளையில் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

நிறைவாக, மாலை வேளையில் மனசுக்கு இதமாக இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் இன்னொரு இதயம் அமைந்தால் சுகம்தான். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழிஃபம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

எந்த காலிங்கனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்தது

உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் ஒரு படியாகும். உலகம் ஒரு

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடிவை

பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாடே சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நாமம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை

மாட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை

ಕೊಟ್ಟಿ ಸೊನ್ನದೋ ಓದು ಬಂದದೋ ಸೇದಿ ಸೊನ್ನದೋ ಆದ ಕೊಂಡದೋ.

என்றா. யானைக்கு சின்ன பூன போட்டிய, துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னிசை இரவு.

லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான்.

பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு சேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி ஸ்ரீனிவாசன் பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதிதாளம்

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் தேவராஜ சுப்ரவாதம் சங்கீதா ராம்பிரசாத் பாடியது.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை.

நேரம் 5:23. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சி சரோஜா சி லலிதா பாடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.